ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நமஸ்வாய்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய். Dear listeners of Shaivam.org, the next program is Shiva Stotra. In this, you are about to listen Natana Kaladara, presented by Sannambal Marugamakkal. Thank you. Om Namah Shivaya.

ஸ்ரீ சிதம்பரநடேஸ்வர சஹஸ்ரநாமாவளி. தியானம் தியாயேத் கோட்டிர் விப்ரபம் த்ரிநயனம் சீதாம்சு கங்காதரம் தக்ஷாங்க்ரி சிதவாமகுஞ்சித பதம்

ஓம் ஈஸ்வராணாம் அதீஸ்வராய நம. ஓம் சர்வார்த்தாய நம. ஓம் சர்வதா துஷ்டாய நம. ஓம் சர்வசாஸ்திரார்த்த சம்மதாய நம. ஓம் சர்வஜ்ஞாய நம. ஓம் சர்வதாய நம.

ஓம்மூர்த்தி ரூபபிருதே நம. ஓம் தக்ஷாத்வரஹராய நம. ஓம் தக்ஷாய நம. ஓம் நகரஸ்தாய நம. ஓம் திஜாநிதியே நம. ஓம் சமதிஷ்டயே நம. ஓம் சத்யகாமாய நம. ஓம் சனகாதி.

நம ஓம் பஞ்சபூத பிரபவே நம ஓம் பஞ்சபூஜா சந்துஷ்ட மானசாய நம ஓம் விக்னேஸ்வராய நம ஓம் விக்னஹந்த்ரே நம ஓம் சக்தி பாணஜே நம ஓம் சரோத்பவாய நம ஓம் கூடாய நம ஓம் குஹ்யதமாய நம ஓம் கோப்யாய நம ஓம் கோரக்ஷகணசேவிதாய நம ஓம் சுப்ரதாய நம ஓம் சத்யசங்கல்பாய நம ஓம் சுசம்வேத்யாய நம ஓம் சுகாவகாய நம ஓம் யோககம்யாய நம ஓம் யோகநிஷ்டாய நம ஓம் யோகானந்தாய நம ஓம் யுதிஷ்டிராய நம ஓம் தத்வாவோதாய நம ஓம் தத்தேஷாய நம ஓம் தத்வபாவாய நம ஓம் தபோநிதயே நம ஓம் அக்ஷராய நம ஓம் திரக்ஷராய நம ஓம் திரக்ஷாய நம ஓம் பக்ஷபாதவர்ஜிதாய நம ஓம் மானபத்ரார்ச்சிதாய.

நம ஓம் சூலினே நம ஓம் ஸ்ருதிஸ்மிருதி விதாயகாய நம ஓம் அப்ரமேயாய நம ஓம் அப்ரதிரதாய நம ஓம் பிரத்யும்னாய நம ஓம் பிரமதேஸ்வராய நம ஓம் அனுத்தமாய நம ஓம் அனுதாசீனாய நம ஓம் முக்திதாய நம ஓம் முதிதானாய நம ஓம் ஊர்துரேசே நம ஓம் ஊர்துவாதாய நம ஓம் ப்ரௌடநர்த்தலம்படாய நம ஓம் மகாமாயாய நம ஓம் மகாகிராசாய நம ஓம் மகாவீரியாய நம ஓம் மகா

ஸ்ரீகாய நம. ஓம் சர்வஹ்ருத்கோஷ சம்ஸ்திதாய நம. ஓம் தீர்க்கபங்க ஜடாஜூடாய நம. ஓம் தீர்க்கபாகவே நம. ஓம் திகம்பராய நம. ஓம் சம்யத்பாமாய நம. ஓம் சம்யமீந்திராய நம. ஓம் சம்சயச்சிதே நம.

ஹிரண்மத ஜகதே நமஹ. ஓம் ஹேமஸ்மஸ்திரவே நமஹ. ஓம் ஹிரண்மயாஜ நமஹ. ஓம் சகத்விபாதாஜ நமஹ. ஓம் சம்வேத்ரே நமஹ. ஓம் சததத்கோடிவர்ஜிதாஜ நமஹ. ஓம் ஸ்வாத்மஸ்தாஜ நமஹ. ஓம் சாயுதாஜ நமஹ. ஓம் ஸ்வாமினே நமஹ. ஓம் ஸ்வானன்யாஜ நமஹ. ஓம் ஸ்வாம்ஷிதாகிலாஜ நமஹ. ஓம் ராதஜே நமஹ. ஓம் தாதஜே நமஹ. ஓம் சதுஷ்பாதாஜ நமஹ. ஓம் ஸ்வாத்மபந்தகராஜ நமஹ. ஓம் சுபுவே நமஹ. ஓம் மசினே நமஹ. ஓம் வரேண்யாஜ நமஹ. ஓம் மிததாஜ நமஹ.

ஓம்ராஜ நம ஓம் சித்சபாதிபாஜ நம ஓம் பூம்னே நம ஓம் பூதபதஜே நம ஓம் பாவ்யாஜ நம ஓம் பூர்புவோ வியாகிருதி பிரியாஜ நம ஓம் வாச்சியவாதிக நிர்முக்தாஜ நம ஓம் வாகீஷாஜ நம ஓம் வாக்கோஜராஜ நம ஓம் வேதாந்த கிருதே நம ஓம் துரியபாதாஜ நம ஓம் வைத்யுதாஜ நம ஓம் சுகிருதோத்பவாஜ நம

நமஹ. ஓம் அஹரஸ்வாய நமஹ. ஓம் அதீர்காய நமஹ. ஓம் அபிஷேஷகாய நமஹ. ஓம் சச்சந்தாய நமஹ. ஓம் சச்சசம்வித்தஜய நமஹ. ஓம் அன்வேஷ்டவ்யாய நமஹ. ஓம் அசுருதாய நமஹ. ஓம் அமிர்தாய நமஹ. ஓம் அபரோக்ஷாய நமஹ. ஓம் அபர

நமஹ ஓம் பசுபதயே நமஹ ஓம் திசீமதே நமஹ ஓம் அத்வநாம்பதயே நமஹ ஓம் அப்லிஷாய நமஹ ஓம் பகவதே நமஹ ஓம் பவ்யாய நமஹ ஓம் இவ்யாதினே நமஹ ஓம் நிகதஜ்வராய நமஹ.

ஓம் ரோஹிதாய நமஹ, ஓம் ஸ்தபதஜய நமஹ, ஓம் ரிக்ஷபதஜய நமஹ, ஓம் மந்திரிணே நமஹ, ஓம் சுபாணிஜாய நமஹ, ஓம் கக்ஷாதிபாய நமஹ, ஓம் புவந்தேஷாய நமஹ, ஓம் பவாக்யாய நமஹ, ஓம் வாரவஸ்கிருதாய நமஹ, ஓம் ஓஷதீஷாய நமஹ, ஓம் சதாமீஷாய நமஹ, ஓம் உச்சயிர்கோஷாய நமஹ, ஓம் விபீஷணாய நமஹ, ஓம் பத்தீநாமதிபாய நமஹ, ஓம் கிருஷ்ணவீதாய நமஹ, ஓம் தாவதே நமஹ, ஓம் தஸ்மை நமஹ, ஓம் சத்வபாய நமஹ, ஓம் சகமானாய நமஹ, ஓம் சத்யதர்மணே நமஹ, ஓம் நிவ்யாதினே நமஹ, ஓம் நியமாய நமஹ, ஓம் யமாய நமஹ, ஓம் ஆவியாதிபதஜய நமஹ, ஓம் ஆதித்யாய நமஹ, ஓம் ககுபாய நமஹ, ஓம் காலகோவிதாய நமஹ, ஓம் நிஷங்கிணே நமஹ, ஓம் இஷுதிமதே நமஹ, ஓம் இந்திராய நமஹ, ஓம் தஸ்திராணாமதீஸ்வராய நமஹ, ஓம் நிஜேருகாய நமஹ, ஓம் பரிஜராய நமஹ, ஓம் அரண்யானாம்பதஜய நமஹ, ஓம் அத்புதாய நமஹ, ஓம் ஸ்ரீகாவினே நமஹ, ஓம் உஷ்ணுதாம்நாதாய நமஹ, ஓம் பஞ்சாசதே வர்ணரூபஹ்ருதே நமஹ, ஓம் நக்தஞ்சராய நமஹ, ஓம் பிரகிருந்தானாம்பதஜய நமஹ, ஓம் கிரிஜராய நமஹ, ஓம் குரவே நமஹ, ஓம் குலுஞ்சானாம்பதஜய நமஹ, ஓம் கூப்யாய நமஹ, ஓம் தன்வாவினே நமஹ, ஓம் தனதாதிபாய நமஹ, ஓம் ஆதன்வானாய நமஹ, ஓம் சதானந்தாய நமஹ, ஓம் கிருத்ஸாய நமஹ, ஓம் கிருத்ஸ

லகாஜ நமஹ, ஓம் க்ஷமணே நமஹ, ஓம் பில்மினே நமஹ, ஓம் மரூதினே நமஹ, ஓம் தந்துப்யாஜ நமஹ, ஓம் ஆஹனன்யாஜ நமஹ, ஓம் ரமர்ஷகாஜ நமஹ, ஓம் திருஷ்ணவே நமஹ, ஓம் தூதாஜ நமஹ, ஓம் தீக்ஷ்ணதம்ஷ்ட்ராஜ நமஹ,

ஜனேபியாய நமஹ. ஓம் கரோட்டுபிருதே நமஹ. ஓம் சூத்யாய நமஹ. ஓம் சரஸ்யாய நமஹ. ஓம் வைஷந்தாய நமஹ. ஓம் நாத்யாய நமஹ. ஓம் அவட்யாய நமஹ. ஓம் ப்ரவர்ஷஜாய நமஹ. ஓம் வித்யுத்யாய நமஹ. ஓம் விஷதாய நமஹ. ஓம் மேக்யாய நமஹ. ஓம் ரேஷ்மியாய நமஹ. ஓம் வாஸ்துபாய நமஹ. ஓம் வசவே நமஹ. ஓம் அக்ரேவதாய நமஹ. ஓம் அக்ரே சம்பூஜ்யாய நமஹ. ஓம் ஹந்த்ரே நமஹ. ஓம் தாராய நமஹ. ஓம் மயோபவாய நமஹ. ஓம் மய

நமஹ ஓம் விஸ்வவஞ்சகாய நமஹ ஓம் காலாத்மனே நமஹ ஓம் காலிகாநாதாய நமஹ ஓம் கார்கோட விபூஷணாய நமஹ ஓம் ஷடூர்மிதாய நமஹ ஓம் ஸ்தவ்யாய நமஹ ஓம் ஷட்குணேஸ்வரய

ஸ்ரீராஜ நம. ஓம் சமக்ரதர்ஷே நம. ஓம் சம்யமஸ்தாஜ நம. ஓம் சம்ஹிருதிஸ்தாஜ நம. ஓம் சம்ப்ரவிஷ்டாஜ நம. ஓம் சமுத்சுகாஜ நம. ஓம் சம்ப்ரஹ்ஷ்டாஜ நம. ஓம் சந்நிவிஷ்டாஜ நம. ஓம் சமஸ்பஷ்டாஜ நம. ஓம் சம்ப்ரமர்தனாஜ நம. ஓம் சூத்ரபூதாஜ நம.

நமஹ. ஓம் படுத்தராஜ நமஹ. ஓம் பாரிஜாத திருமூலகாஜ நமஹ. ஓம் பாபாட்டவி பிருஹத் பானவே நமஹ. ஓம் பானுமத் கோட்டி கோட்டி பாஜ நமஹ. ஓம் கோட்டிகந்தர்ப சௌபாக்ய சுந்தராஜ நமஹ. ஓம் மதுரஸ்மிதாஜ நமஹ. ஓம் லாஸ்யாமிருதாப்திலகரி பூர்ணேந்தவே நமஹ. ஓம் புண்ணியகோஜராஜ நமஹ. ஓம் ருத்ராட்ச சங்மயாகல்பாஜ நமஹ. ஓம் கல்ஹார கிரணத்யுதயே நமஹ. ஓம் அமூல்யமணி சம்பாஸ்வத் ஃபணீந்திரகரகங்கணாஜ நமஹ. ஓம் சிச்சக்தி லோசனானந்தகந்த

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
1: ஓம். அத ஏகவிம்சோத்யாயம். காமனா அனுரோதேன பூஜனே சிவலிங்க சங்கியாபிதானம். ரிஷயபூஜு சூதசூத மகாபாக வியாசிஷ்ய நமோஸ்துதே. சம்யுக்தம் த்வயா தாத பார்த்திவார்ச்சா விதானகம். காமனாபேதமாஸ்ரித்ய சங்க்யாம் ப்ரூஹி விதானதஹ. சிவபார்த்திவலிங்கானாம் க்ருபயா தீனவத்ஸல. சூத உவாச: சுணுத்வம் ரிஷயஸ் ஸர்வே பார்த்திவார்ச்சா விதானகம். யஸ்யானுஷ்டான மாத்ரேன க்ருதக்ருத்யோ பவேன்னரஹ. அக்ருத்வா பார்த்திவம் லிங்கம் யோன்யதேஷம் யோன்யதேவம் ப்ரபூஜயேத் விருதா பவதி சா பூஜா. தமதானாதிகம் விருதாம் சங்க்யா பார்த்திவலிங்கானாம் யதா காமம் நிகத்யதே. சங்க்யா சத்யோ முனிஸ்ரேஷ்ட நிச்சயேன ஃபலப்ரதா. பிரதமா வாஹனம் தத்ர பிரதிஷ்டா பூஜனம் ஹ்ருதக். லிங்காகாரம் சமம் தத்ர சர்வம் ஞேயம் ஹ்ருதக் ஹ்ருதக். வித்யாதி புருஷ பிரீத்யா சஹஸ்ரமித பார்த்திவம் பூஜயே சிவலிங்கம் தூ நிச்சயாத்தத்ஃபலப்ரதம். நரஃப் பார்த்திவலிங்கானாம் தனாதீ ச ததர்த்தகம். புத்ராதீ சார்த சாஹஸ்ரம் வஸ்த்ரார்த்தி சதபஞ்சகம். மோக்ஷாதீ கோடி குணிதம் பூகாமஸ்ச சஹஸ்ரகம். தயார்த்தீ ச த்ரிஸாஹஸ்ரம் தீர்த்தார்த்தீ த்ரிஸஹஸ்ரகம். சுஹ்ருத்காமீ த்ரிஸாஹஸ்ரம் வஸ்யார்த்தீ சதமஷ்டகம். மாரணார்த்தோ சப்தசதம் மோஹனார்த்தீ சதாஷ்டகம். உச்சாடன பரஸ்சைவ சஹஸ்ரம் ச யதோக்ததஹ. ஸ்தம்பனார்த்தீ சஹஸ்ரம் தூ த்வேஷனார்த்தீ ததர்த்தகம். நிகடான்முக்தி காமஸ்து சஹஸ்ரம் சார்தமுத்தமம். மகாராஜ பயே பஞ்சசதம் ஞேயம் விஜக்ஷணை. சௌராதி சங்கடே ஞேயம் பார்த்திவானாம் சதத்வயம். டாக்கிண்யாதி பயே பஞ்சசதமுக்தம் ச பார்த்திவம். தாரித்ரே பஞ்சசாஹஸ்ரம் அயுதம் சர்வகாமதம். அத நித்ய விதிம் வக்ஷே சுணுத்வம் முனிசத்தமாஹ. ஏக பாபஹரம் ப்ரோக்தம் த்விலிங்கம் ஏகம் பாபஹரம் ப்ரோக்தம் த்விலிங்கம் சார்த்தசித்திதம். த்ரிலிங்கம் சர்வ காமானாம் காரணம் பரமீதிதம். உத்தரோத்தரமேவம் ஸ்யாத் பூர்வோக்த கணனாவதி. மதாந்தரமதோ வக்ஷ்யே சங்க்யாயாம் முனிபேததஹ. லிங்கானாம் அயுதம் க்ருத்வா பார்த்திவானாம் சுபுத்திமான். நிர்பயோ ஹி பவே நூனம் மகாராஜ பயம் ஹரேத். காராகிரஹாதி முக்த்யர்த்தம் அயுதம் காரயேர்புதஹ. டாக்கிண்யாதி பயே சப்த சஹஸ்ரம் காரயேததா. சஹஸ்ராணி பஞ்ச பஞ்சாஷத் அபுத்ரஸ்தத் பிரகாரயேத். லிங்கானாமயுதேனைவ கன்யகா சந்ததிம் லபேத். லிங்கானாமயுதேனைவ விஷ்வாத்யைஸ்வர்யமாப்னுயாத். லிங்கானாம் பிரயுதேனைவ யதுலாம் ஸ்ரியமாப்னுயாத். கோட்டிமேகாம் து லிங்கானாம் யஃ கரோதி நரோ புவி. சிவ ஏவ ஹி பவேத் சோபி நாத்ர கார்யா விசாரணா. அர்ச்சா பார்த்திவ லிங்கானாம் கோட்டி யஜ்ஞ ஃபலப்ரதாம். புக்திதா முக்திதா நித்யம் தத காமார்த்தினாம் நிருணாம். வினா லிங்காச்சலம் யஸ்ய காலோ யச்சதி நித்யஜ. மஹாஹானிர் பவேத் தஸ்ய துர்வ்ருத்தஸ்ய துராத்மனஹ. ஏகதஃ சர்வ தானானி வ்ரதானி விவிதானி ச தீர்த்தானி நியமா யஜ்ஞா லிங்கார்ச்சா சைகத ஸ்மிருதா. கலௌ லிங்காச்சலம் ஸ்ரேஷ்டம் யதா லோகே பிரதர்ஷ்யதே. தான்யாஸ்தி சாஸ்திராணாம் ஏஷ சித்தாந்த நிச்சய. புக்தி முக்தி பிரதம் லிங்கம் விதாபன்னிவாரணம். பூஜயித்வா நரோ நித்யம் சிவ சாயுஜ்யமாப்னுயாத். சிவநாமமயம் லிங்கம் நித்யம் பூஜ்யம் மஹர்ஷிபிஹ. யதஶ்ச சர்வாலங்கே யதஶ்ச சர்வலிங்கேஷு தஸ்மாத் பூஜ்யம் விதானதஹ. உத்தமம் மத்யமம் நீச்சம் த்ரிவிதம் லிங்கமீரிதம். மானதோ முனிஷார்தூல தச்சுணுத்வம் வதாம்யஹம். சதுரங்குலமுச்சிராயம் ரம்ய வேதிகயாயுதம். உத்தமம் லிங்கமாக்யாதம் முனிபிஷ் சாஸ்திரகோவிதை. ததர்த்தம் மத்யமம் ப்ரோக்தம் ததர்த்தம் அதமம் ஸ்மிருதம். இத்தம் த்ரிவிதமாக்யாதம் உத்தரோத்தரதஃ பரம். அநேகலிங்கம் யோ நித்யம் பக்தி ஸ்ரத்தா சமன்விதஹ. பூஜயேத் ச லபேத் காமான் மனசா மானசேப்ஸிதான். லிங்காராதனாத் அன்யத் புண்ணியம் வேதச்சதுஷ்டயே வித்யதே சர்வசாஸ்திராணாம் ஏஷ ஏவ விநிச்சயஹ. சர்வமேதத் பரித்யஜ்ய கர்மஜாலம் அசேஷதஹ. பக்த்யா பரமயா வித்வான் லிங்கமேகம் ப்ரபூஜயேத். லிங்கேர்ச்சிதேர்ச்சிதம் சர்வம் ஜகத்ஸ்தாவர ஜங்கமம். சம்சாராம்புரி மக்னானாம் நான்யத் தரண சாதனம். அஜ்ஞானதிமிராந்தானாம் விஷயாசக்தசேதசாம். ப்ளவோ நான்யோசி ஜகதி லிங்காராதனமந்தராம். ஹரிப்ரஹ்மாதயோ தேவா முனயோ யக்ஷராட்சசாஹ. கந்தர்வா சாரணா சித்தா தைதேயா தானவா ததாம். நாகாசேஜ பிரபிருதயோ கருடாத்யாஹ ககா ததாம். த प्रजापतयश्चान्ये मनवक्किन्नरा नराः पूजयित्वा महाभक्त्या लिङ्गं सर्वार्थसिद्धिदं प्राप्ता कामानभीष्टांश्च तांस्तान् सर्वान् हृदिस्थितान् ब्राह्मणक्षत्रियो वैश्यः शूद्रो वा प्रतिलोमदः पूजये सततं लिङ्गं तत्तन्मन्त्रेण सादरं किं बहूक्तेन मुनयः श्रीरामपि तथान्यदः अधिकारोऽसि सर्वेषां शिवलिङ्गार्चने द्विजाः द्विजानां वैदिकेनापि मार्गेनाराधनं वरम् अन्येषामपि जन्तूनां वैदिकेन न सम्मतं वैदिकानां द्विजानां च पूजा वैदिकमार्गदः कर्तव्या नान्यमार्गेण इत्याह भगवान् शिवः तधीची गौतमादीनां शापेनाधग्धचेतसां द्विजानां जायते श्रद्धा नैव वैदिककर्मणि यो वैदिकमनाधृत्य कर्मं स्मार्तमधापि वा अन्यत् समाचरेन्मर्त्यो सङ्कल्पफलं लभेत् इत्थं कृत्वार्चनं शम्भोर्नैवेद्यान्तं विधानत पूजयेत् अष्टमूर्तींश्च तत्रैव त्रिजगन्मयी स्थिरापो नलो वायुराकाश सूर्य सोमकौ यजमान इति त्वष्टौ मूर्तयः परिकीर्तिताः सर्वो भवश्च रुद्रश्च उग्रो भीम इतीश्वरः महादेवः पशुपतिर्एतान्मूर्तिभिरर्चयेत् पूजयेत् परिवारं च ततः शम्भोः सुभक्तितः ईशानादिक्रमात्तत्र चन्दनाक्षतपत्रकैः ईशानं नन्दिनं चण्डं महाकालं च भृङ्गिनं वृषं स्कन्दं कपर्दीशं सोमं शुक्रं च तत्क्रमात् अग्रतो वीरभद्रं च पृष्ठे कीर्तिमुखं दधा तद एकादशान् रुद्रान् पूजयेद्विधिना ततः ततः पञ्चाक्षरं जप्त्वा शतरुद्रियमेव च सुतीर्णानाविधा कृत्वा पञ्चाङ्गपठनं तथा ततः प्रदक्षिणां कृत्वा नत्वा लिङ्गं विसर्जयेत् इति प्रोक्तमथेशं च शिवपूजनमादरात् रात्रावुदङ्मुखः कुर्यादेव कार्यं सदैव हि शिवार्चनं सदाप्येवं शुचि कुर्यादुदङ्मुखः न प्राचीमघृतः शम्भोर्नोदीचीं चे शक्तिसंहितां न प्रतीचीं यतः पृष्टम् अतो ग्राह्यं समाश्रयेत् विना भस्मत्रिपुण्ड्रेण विना रुद्राक्षमालया बिल्वपत्रं विना नैव पूजये शङ्करं बुधः भस्माप्राप्तो मुनिश्रेष्ठः प्रवृत्ते शिवपूजने तस्मान्मृदापि कर्तव्यं ललाटे च त्रिपुण्ड्रकम् इति श्रीशिवमहापुराणे प्रथमायां विद्येश्वरसंहितायां साध्यसाधनखण्डे पार्थिवपूजनवर्णनं नाम एकविंशोऽध्यायः। ॐ
2: नमः शिवाय। You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: Om Namah Shivaya.

0: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய்.
1: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் யூ ஆர் அபவுட் டு லிசன் இஸ் ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸ். டைட்டில் இஸ் அக்ஷர மணமாலை, பிரசன்டட் பை ஸ்ரீ நொச்சூர் வெங்கட்ராமன். தேங்க்யூ. ஓம் நம சிவாய்.
2: இஃப் யூ லுக் அவுட் சைட் டைம் இஸ் தேர், இஃப் யூ லுக் இன்சைட் தேர் இஸ் நோ டைம். When the mind wakes up, time wakes up. When the mind subsides, no time. See, both are there. That is why we say, there is nothing wrong. You have to just use the intelligence and make a shift from death to freedom. It is not a simply slow journey by today I have done so much practice, tomorrow so much practice. No. What does the guru do? He just extracts you, takes you out of this place and puts you there. That is what Bhagavan says, aham puhund. You just entered my aham, my within, my inner place, the heart. Aham also in Tamil means house. It also means a house. It also means I, the ego. The language is so flexible. Aham puhundu. Lord entered my aham

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் கர்தாய நமஹ.

0: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Dear listeners of Shaivam.org, the following is Samaveda Samhita Purvarchikam Prapataka 3 Dashati 5. Thank you.
2: Om Abhidva Shurana Namo Dugdha Ivadhe Namaha Ishana Masyidgata Swardresham Ishana Mindratasthushaha ேந்திரசாங்காஸ்வர்வாசமிந்திரமர்ச்சயாவீதே யோஜாரிதிரோ மகவாபோரோ வசுசிரேணே சிஷதி.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: Dear listeners of Shaivam.org, the following is Samaveda Samhita Purvarchikam Prapataka 3 Dashati 6. Thank you.
2: Om Nagishthankar Manana Sadhyaschakara Sadhyaschakara.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: Dear listeners of Shaivam.org, the following is Samaveda Samhita, Purvarchikam, Prapataka 3, Dashati 7.

0: Dear listeners of Shaivam.org, the following is Brahmasutra Srikantha Bhashyam, presented by K.S. Mageshwaran Nambudiri.
1: నిరస్త సమస్తో ప్లవ కళంక నిరతిశయ ఆనంద పరిపూర్ణత్వం ఇహ నిత్యతృప్తత్వం
2: ఏకైకం వర్ణ ఇది నిత్యతృప్తత్వం ఇత్యాది ధర్మాణాం స్వరూపం వర్ణ ఇది
1: స్వరూప లక్షణం
2: ఏవం నిత్యతృప్తత్వం ఇత్యాదికం స్వరూపే అంతర్గతం సర్వదా తత్ర భవతి
1: సర్వజ్ఞత్వమపి స్వరూపే అంతర్గతం సర్వజ్ఞత్వం పూర్వం
2: ఏవం తదపి
1: తదపి స్వరూపం నిరస్త
2: అర్థకః
1: నిరస్తః
2: విగ్రహం వదతు నిరస్త సమస్తోపప్లవ కళంక నిరతిశయానంద పరిపూర్ణత్వం నిరస్త సమస్తోపప్లవ కళంక యస్మాత్ సహ యస్య సహ ఇది వాక్యమిది నిరతిశయ ఆనంద నిరతిశయానంద తేన ఉభాభ్యాం పరిపూర్ణత్వం తథా మాస్తు నిరస్త సమస్తోపప్లవ కళంక యః నిరతిశయానంద నిరస్త సమస్తోపప్లవ కళంక యః నిరతిశయానంద తేన పరిపూర్ణత్వం ఇహ నిత్యతృప్తత్వం అతఏవ
1: ఆనందో బ్రహ్మ ఇతి శ్రూయతే
2: కిం ప్రమాణమితి ప్రదర్శయతి ఆనందో బ్రహ్మ ఇతి శ్రూయతే ఆనంద ఆనంద రూప ధర్మవత్వం తత్ర శ్రూయతే
1: యః ఖలు అన్యోంతర ఆత్మా ఆనందమయః ఇతి
2: ప్రస్తుత్య
1: స ఏష ఆనంద
2: సైష ఆనందస్య
1: మీమాంసా భవతి ఇది ఆరభ్య
2: తైత్రీయం వర్కం ఇల్లయా
1: ఆనందః
2: నిరూపితః బ్రహ్మణః యః ఆనందః ఆనందరూపో ధర్మ నిరూపిత ఉత్తర తైత్రీయే అన్యోంతర ఆత్మ ఆనందమయ ఇది పంచకోశ ప్రక్రియాయాం అన్యోంతర ఆత్మ అన్యోంతర ఆత్మ ఇది అగ్రే అగ్రే గత్వా తత్ర బ్రహ్మానందవల్యా బ్రహ్మవిద ఆప్నోతి పరం ఇది ఆరభ్యతే అనంతరం సత్యం జ్ఞానం అనంతం బ్రహ్మ ఇది లక్షణముక్తం అనంతరం పరమే వ్యోమన్ ప్రతిష్ఠితః ఇత్యుక్తం అనంతరం ఇదం సర్వం ఆగమిష్యతి ఆనందమయాధికరణం ఇది అగ్రే భవతి తత్ర స్పష్టీభవతి పూర్వమేవ ఉచ్యతే తావదేవ తత్ర తస్య క్రమేణ అన్నమయకోశ ప్రాణమయకోశ ఇత్యేవం క్రమేణ గత్వా ఆనందమయ ఇత్యత్ర పర్యవసానం క్రియతే అన్యోంతర ఆత్మ ఆనందమయ ఇది తత్ర కృత్వా ఉక్త్వా ఆనందమయం పరమాత్మానం ఉక్త్వా ప్రస్తుత్య సైషా ఆనందస్య మీమాంసా భవతి ఇత్యారభ్య
1: అభ్యాసాత్ నిరతిశయ
2: ఆనందమయో అభ్యాసాత్ ఇది సూత్రం ఆగమిష్యతి తత్ స్మృత్వా లిఖతి అభ్యాస పునఃపునః కథనం వర్తతే తద్విషయే అభ్యాసాత్
1: నిరతిశయ ఆనంద శిరస్కత్వేన
2: నిరతిశయానంద శిరస్కత్వేన నిరతిశయ ఆనంద ప్రాధాన్యేన
1: స ఏకో బ్రహ్మణ ఆనందః
2: సః ఏకః బ్రహ్మణః ఆనందః
1: ఇతి నిరూపితః పరబ్రహ్మ ధర్మత్వేన
2: పరబ్రహ్మ ధర్మత్వేన అయం ఆనందః నిరూపితః
1: స ఏవ ఆనందో బ్రహ్మ ఇతి ప్రాచుర్యాత్ బ్రహ్మత్వేన ఉపచర్యతే
2: తత్ర ఆనందో బ్రహ్మ ఇతి పూర్వం ఆనందమయో బ్రహ్మ ఇది ఆనందమయ ఇత్యస్తి ఇదానీ ఆనందో బ్రహ్మ ఇది వర్తతే తర్హి భిన్నమాగతం ఖలు ఇది సంశయ తస్య సమాధానార్థం ఎన్న సుడ్రార్ ఇంద ఆనందమయ ఇత్యత్ర మయట్ ప్రాచుర్యార్థే స్వీకర్తవ్య అదెల్ల సూత్రతిలే వరు క్రమేణ ఆనందమయోభ్యాసా వికార శబ్దాన్ ఏతి చేన్న ప్రాచుర్యాత్ సూత్రకారే చుల్వార్ అప ప్రాచుర్యత్తి ఆనంద ప్రచురమా ఇరుక ఎంద్రదనాల ఆనందమయ ఇత్యుక్తం ఆనందః ఇత్రైవ తాత్పర్యం ఇది ఇన్నొరు సందేహం ఆనందః పరమాత్మనః ధర్మః ఇది వక్తవ్యం బ్రహ్మణో ధర్మః ఇది వక్తవ్యం తర్హి ఆనందవత్ బ్రహ్మ ఇది వక్తవ్యం ఆనందో బ్రహ్మ ఇది కథం ఇత్యుక్తే ఔపచారిక ప్రయోగః ఇది ఔపచారిక ప్రయోగం గౌణ ప్రయోగః ఇది స్వీకర్తవ్యం ధర్మధర్మిభావో నాస్తి ఇది నా ధర్మధర్మభావః అస్తి ధర్మపాంతం వచ్చుకణం అనా ఇది శృతి అప్పటి కొంచెం ఔపచారిక ప్రయోగమా వందిరుకావడం అది చూడరా పరబ్రహ్మ ధర్మత్వేన
1: స ఏవ ఆనందో బ్రహ్మ ఇది ప్రాచుర్యాత్ బ్రహ్మత్వేన ఉపచర్యతే
2: బ్రహ్మత్వేన ఉపచర్యతే ఆనందమే బ్రహ్మ అంటే మరి చూడరా ఆనందో బ్రహ్మ ఇది ఉపచర్యతే
1: तादृश आनंद भोग रसिकं ब्रह्म नित्यतृप्तं इत्युच्यते।
2: आनंद भोग रसिकत्वं नित्यतृप्तं इत्युच्यते इति नित्यतृप्तत्वं उक्तं। नित्यतृप्तं तृप्तं इत्यस्य कोर्था इत्युक्ते नित्यं तृप्तं। तृप्तं नाम कोर्था तृप्ति वन्दृतुनार्थं इतः परम् अपेक्षा नास्ति इत्येव अर्थः। இனிமேல் நமக்கு அது தேவையில்லை, திருப்தி ஆயிடுத்துன்னு சொன்னதுதானே அர்த்தம். இத பிரம்மத்தை பத்தி சொல்லும் பொழுது நித்திய திருப்தம்னு வார்த்தை வருது. நித்திய திருப்தம் தான் என்ன அர்த்தம் சொன்னா, இந்த ஆனந்த ஸ்வகீய ஸ்வரூப ஆனந்தத்தையே அனுபவிக்கிறதுனால தத்ரைவ ரசா எஸ்ய வர்த்ததே ஆத்மாராமஹா. இந்த மாதிரி பிரயோகங்கள்லாம் இருக்கு இல்லையா, முக்தாளை பத்தி ஆத்மாராமஹான்னு சொல்லுவாங்க. இந்த ஆனந்தத்துக்கு இன்னொரு வெளி விஷயங்கள் தேவையில்லைனால் நித்திய திருப்தமா இருக்கும். ஏன்னா ஸ்வரூபானந்தம் அங்கே இருக்கு இல்லையா, ஸ்வரூபானந்தஸ்ய ஸ்வரூபத்வாதேவ நித்யம் தத்ர கிம் அனுபவிதம் சக்கியத்வாத் தத்ர அந்யாபேக்ஷா நாஸ்தி. அதனால நித்திய திருப்தம்னு சொல்லலாம். திருப்தி ஏன் திருப்தி இல்லாம இருக்கிறது நமக்கு, நான் வெளி விஷயங்கள் தேவைப்படுறதுனால தானே. ஆனந்தத்துக்கு பல பல விஷயங்கள் தேவைப்படுறது, அது கிடைக்கலைன்னா கஷ்டமாயிடும். கிடைச்சா தாற்காலிகமாக ஒரு திருப்தி வரும், இன்னும் வேற சில கிடைக்கணும்னு வரும். இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். இது எப்போ இல்லாம இருக்கணும்னா ஸ்வரூபானந்தம் வெளியில் வரணும். பரமாத்மனஸ்து நித்யம் ஸ்வரூபானந்தஸ்து அனாவிஷ்கிருதா அல்ல ஆவிஷ்கிருதா வர்த்தது, அனாவிஷ்கிருதம் இல்லை ஆவிஷ்கிருதமா இருக்கு. சர்வதா பிரகாசமானம் வர்த்தது ஸ்வப்பிரகாச ஸ்வரூபத்வாத் அத தஸ்யைவ போக. இது இது போகம்னா நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு போகம் இல்லை. இது பரமாத்மனா போக அங்கீக்கிரியதே வா சொன்னா அங்கீக்கிரியதே இது வதந்தி. அது என்ன எப்பேற்பட்ட போகம்னா ஸ்வரூபானந்தஸ்ய அனுபவம். ஸ்வரூபானந்தஸ்ய அனுபவத்தை போகம் வச்சுன்னு சொல்றதா இருந்தால் தஸ்யாபி போகா அஸ்தின்னு சொல்லலாம். தரி ஸ்வரூபானந்தஸ்யைவ அனுபவம் கரோதி இது கிருத்வா ஸ்வரூபானந்தஸ்ய நாம ஸ்வஸ்மின் கிம் அப்ரதக் சித்ததயா வித்யமானஸ்ய. அது வெளியிலிருந்து வரக்கூடியதில்லை, அங்கே இருக்கிறது. தஸ்ய நியமேன அனுபவம் கரோதி இது கிருத்வா நித்ய திருப்தம் இது வேதாந்தேஷு உச்சதே.
1: ब्रह्मणः मनसा एव महानन्दानुभवः न बाह्यकरणद्वारा.
2: बाह्यकरणशून्यः इत्युक्तम். அதனால என்ன அந்தகரணம் இருக்குன்னு சூச்சனை பண்ணியிருக்காரு ஏற்கனவே. அது அந்த எதனால அது கரணம் என்ன, கரணமே இல்லையேன்னு இல்லையன்னு சொல்ல வேண்டாம். கரணம் இருக்கு, ஏதோ ஒரு கரணம் இருக்கணும்.
3: நித்ய அபரோக்ஷ அனபேட்சித பாஹ்யகரண இதி பூர்வம் சர்வஜ்ஞத்வ
2: வரிஷ்டம் அந்தகரணம் அஸ்தி இது நிரூபியதே. ந தஸ்ய காரியம் கரணம் ச வித்யதே ந தத் சமஸ்ச அப்யதிகஸ்ச த்ருஷ்யதே இது ஸ்ருதிரஸ்தி. ந தஸ்ய காரியம் கரணம் ச வித்யதே இது சாதாரணமாக நிஷேதம் இருக்கு. தஸ்ய பரமாத்மனஹ காரியம் கரணம் ச நாஸ்தி. காரிய சப்தத்தேன சப்தேன தத்ர சரீரம் த்ருஷ்யதே. சரீரம் நாஸ்தி, இந்திரியம் நாஸ்தி. கரண சப்தேன இந்திரியம் நிராக்கிரியதேன்னு பிரசித்தமாக இருக்கு, ஸ்ருதி இருக்கு. அத்வைத சித்தாந்தத்தில் இது அப்படியே எடுத்துட்டு இருக்க. மனஹ நாங்கீக்கிரியதே இங்க வித்தியாசம் இருக்கு. இவருடைய மதத்துல அந்தக்கரணம் அங்கீகரியதே இது தத்திர தத்திர மதபேதோபி மத்திய மத்தியே ஞாதவியா. அத்வைத சம்பிரதாயே ந கிஞ்சித் கரணம் அங்கீகரியதே. ஸ்வப்பிரகாச ஆனந்த தஸ்ய அனுபவார்த்தம் கரணாபேக்ஷா நாஸ்தி இத்தேவ தத்திர சித்தாந்த.
3: தத்திர தர்மஹ ந ஸ்வீக்ரியதே பிரம்மணி
2: தர்மோபி ந ஸ்வீ பாரமார்த்திக ந ஸ்வீக்ரியதே. அத்வைதத்தில் எப்படி இருக்கும்னா பாரமார்த்திகம்
3: இதம் கதம் சங்கச்சதே ஆனந்தோ பிரம்மா
2: ஆனந்தோ பிரம்மா இது ஆனந்த ஸ்வரூபா இது தர்மதர்மிபாவம் ஒத்துக்கிறது இல்லை, பாரமார்த்திகமா ஒத்துக்கிறது இல்லை. அது வேற சமாச்சாரம். பாரமார்த்திகம் வியாபாரிகம் பிராதிபாசிகம் சத்தியத்துவத்துக்கு மூணு லெவல் வச்சுட்டு இருக்க. சத்தியத்துவம் ஏகவிதம் நாஸ்தி அநேகவிதம் இது ஸ்வீகரித்த அந்யா பிரக்ரியா மத்திய அனந்தரம் வதாமி ததபி வதாமி
1: ததாஹி
2: கிஞ்சித் மதம் சம்யக் ஞாதவியம் சேர் மதாந்தரமும் ஞாதவியமேவ. எனக்கு என்னுடைய மதம் மற்றவ எது வேணா சொல்லட்டும், எது வேணா சொல்லட்டும், ஆனால் எது சொல்றதும் தெரிஞ்சுக்கணும். தஸ்ய ததாயவ தத்ர கிம் விசாரக்கர்த்தும் சக்கியது. ஏகமேவ விஷயம் பகவஹ பௌதா பசியந்தி கலு. அது ஒரு கௌதுகமாகவாவது அந்த ரீதியிலாவது பார்த்துக்கணும், கவனிக்கணும். ததாயவ எத்கிஞ்சித் மதம் அஸ்மாபி தார்கேன அவகதம் இது ததாயவ வகுத்தும் சக்கியது. எதா ஒரு ஒரு இடத்துல பலவிதமாக நிரூபணம் சம்பவிக்கும் இல்லையா, சம்பாவியதே பலவிதமாக நிரூபணம் பண்றதுக்கு வாய்ப்பே இருக்கு. தரி ஸ்வகீயேன ஆச்சாரியேன யாதிருஷம் நிரூபணம் கிருதம் தாதிருஷமேவ நிரூபணம் சமீச்சீனம் இது தார்ட்யம் ஏதஸ்யைவ கலு தார்ட்யம் இது சப்தம் பிரயோக்தவ்யம். ததர்த்தம் அன்யானி அன்ய அன்யவிதானி நிரூபணானி கீதிருஷானி இது அவகந்தவ்யம். அவகத்திய தத்ர பரீட்சா கர்த்தவ்யா பஷ்டாத் பஷ்யாம.
1: ததாஹி ஸ்ருதிஹி ஆகாச சரீரம் பிரம்ம சத்யாத்ம பிராணாராமம் மன ஆனந்தம் சாந்தி சமர்த்தம் அமிர்தம் இது
2: இது இது ஒரு ஸ்ருதி உதா எடுத்துட்டு இருக்கார். இந்த ஸ்ருதிக்கு வியாக்கியானம் பண்ற வேகேன படிக்கும் சக்கியது இதானிங் மகான் தத்ர சாஸ்திரார்த்த விசாரம் நாஸ்தி அர்த்தம் உக்து அகிரே கச்சந்தி
1: ஆகாசத இத்யாகாசஹ பிரகாசச்சிதம்பரம் உச்சதே.
2: ஆகாச சரீரம் பிரம்மா இருக்கு தத்ர அர்த்தம் உச்சதே. ஆகாச சரீரம் அது ஒரு சரீரத்தை பத்தி சொல்லலாங்க, அது வந்து ஆகாச சப்தேன ஞானம் உச்சதே. ஆகாசஹ இது சப்தேன ஞானம் அது எப்படி கிடைக்கிறது அவயவார்த்தம் ரூடி இல்ல யோகிகார்த்தா யோகிகா அர்த்தா உச்சதே. ஆ காஷதே காஷதேனா காஷர் பிரகாசனே தீப்தௌ இது தாது ஞானம் இத்தியர்த்தா. ஆ சமந்தாத் காஷதே இத்யாகாஷ ஆகாஷதே இத்யாகாஷ பிரகாஷ சிதம்பரம் உச்சதே. அதுக்கு சிதம்பரம் ஒரு பாரிபாஷிக விவகாரம் சிதம்பரம் சிதம்பரம் உச்சதே.
3: தத்ர சிதம்பரம் இதி கதம்
2: உச்சதே தைரேவ தத்ர அர்த்தவர்ணனம் கிரியதே.
1: ந பூதாகாஷஹ விசேஷாபாவாத்.
2: ந பூதாகாஷஹ விசேஷாபாவாத். ஆகாஷ சப்தஸ்ய ரூட்யர்த்தகஹ ரூட்யா லப்யஹ அர்த்தகஹ பூதாகாஷஹ பஞ்சபூதேஷு அந்தர்கதஹ கஷ்டன ஆகாஷஹ வர்தது தத்பரஹ அயம் சப்தஹ தத் ரூடேர் பலியஸ்த்வாத் ரூடி கலு பலியசி யோகா ரூடேர் பலியசி ஜடித்தேவ யௌகிகார்த்தம் கிடைக்கிறதுக்கு அவயவம் பிரிச்சு பார்க்கணும் இல்லையா உபஸ்தி கிருத விளம்ப ஏவ காரணம் யோகாதி ரூடி வெளியசி இது குதா இத்துக்தே பிரதமோபஸ்தி ஜனகத்துவ அது ரூடே. இது வந்து முதல் அவயவ ஜானம் அதுக்கெல்லாம் அவயவார்த்த உபஸ்திதி அனந்தரம் பரஸ்பர சம்பந்தேன ஏவம் அபேட்சா வர்த்தது. அதனால அவயவார்த்தம் பஷாதேவ அவயவார்த்தா அவகந்தும் சக்கியதே தரி ரூட்யர்த்த குத தியஜதே இது வர்த்தவியம் கிள ததுச்சதே. ந பூதாகாஷா விசேஷாபாவாத் இவங்க பூதாகாசத்தை எடுக்கிறதா இருந்தால் அதுக்கு ஒரு விசேஷம் இருக்காது. ஏன் விசேஷம் இருக்காதுன்னா பூதாகாசத்தை எடுத்துன்னு அர்த்தம் சொல்லுங்க. ஆகாஷரீரம் ஆகாஷரீரம் வாச்சியார்த்தம் விக்கிரகம்
3: கிருத்வா
2: தது ஆகாஷரீரம் இப்படிதானே சொல்லணும். இதுக்கு ஒரு வாச்சியார்த்தம் அபாதிதமா இருக்கு வாச்சியார்த்தம் அபாதிதமா இருக்கு. ஏன்னா சகல பிரபஞ்ச பரமாத்மனா சரீரம் இது ஸ்திதே அதுல வாச்சியார்த்தத்துக்கு பாதம் இல்லைன்னு சொல்றேன். வாச்சியார்த்தத்துக்கு பாதம் இருக்கிறதுனால விடல பாதம் கிடையாது. இங்க என்ன பாதம் பாதம் இல்ல சகல பிரபஞ்ச பரமாத்மனா சரீரம் கலு ஆகாஷோபி பிரபஞ்ச அதபி சரீரமே வா தரி ஆகாஷரீரம் பிரம்மா இது சமயே வா தரி கிமர்த்தம் தியக்தம் துவயா சா அர்த்த குத தியக்தா இத்துக்தே விசேஷாபாவா இதானிம் அர்த்தம் வந்தது விசேஷாபாவா இத்தியஸ்ய ஏதாவது ஒரு மையா சாஹாயம் கிருதம் ஆகாஷரீரம் எடுத்து சொல்றதுக்கு ஏதாவது விசேஷம் இருக்கா. ஆகாசம் மட்டும் இல்லையே சர்வோபி பிரபஞ்ச தசிய சரீரம் இது ஸ்தித ஆகாசத்தை எடுத்து காமிக்கிறதுனால விசேஷம் கிடையாதுன்னு அர்த்தம். ஆகாசத்தை மட்டும் எடுக்கிறதுக்கு ஒன்றும் விசேஷம் இல்லை தஸ்மாத் விசேஷம் நலபியதே வாச்சியார்த்த ஸ்வீகார தஸ்மாத் சக தியக்தா அது பாதோ நாஸ்தி பாத
3: பிரயோஜனம்
2: தத்ர பிரயோஜனம் அதிகம் பவதி அவயவார்த்த ஸ்வீகார இது கிருத்வா அவயவார்த்தா அத்ரியதே இது தாவது. ஆகாஷதே இது ஸ்வரூபாந்தர்கதம் ஞானம் சமந்தாத் இது பரிச்சின்னம் நாஸ்தி இது பரிச்சின்னம் நாஸ்தி இது சூசயிதம் ஆ இது உபசர்கோபி சங்கச்சதே.
1: நிகில ஜகதண்ட ஷண்ட புத்பத நிகில
2: புத்புத
1: உத்புத
2: நிகுரு நிகுரும்ப
1: நிகுரும்ப ஜலதிஸ்தானியா பரா பிரகிருதி ரூபா பரம சக்தி சிதம்பரம் உச்சதே.
2: ஆ பஷ்யந்து அத்ர
3: நிகில ஜகதண்ட
2: நிகிலேதி அத்ர பிரசித்த பூதாகாஷ ரூப ரூப அம்பர வெதிரேகேன கிமிதம் சிதம்பரம் நாம இத்யாஹ நிகிலேதி இது அர்த்தம் அவதாரிகாம் யச்சந்தி. பிரசித்த பூதாகாஷ ரூப அம்பர வெதிரேகேன கிமிதம் சிதம்பரம் நாம இத்யுக்தே வததி சகல பிரபஞ்ச பரிணாமினி பரமேஸ்வரஸ்ய சிச்சக்தி சிதம்பரம் உச்சதே இத்யர்த்தஹ இதி. உபாதானம் சொன்னா அது மூலோபாதானம் எதுக்கு சொல்றது மூல இது விசேஷணஸ்ய அபேக்ஷா கா பவதி சமக்ரஸ்ய பிரபஞ்சஸ்ய ஏதோ ஒரு மூல உபாதானத்தை எல்லோரும் வச்சுருக்காரு கேவலம் வேதாந்திகள் மட்டும் இல்ல சர்வைரபி மூல உபாதானம் இது கிஞ்சித் ஸ்வீக்கிரியதே இப்ப நியாய மதத்துல பார்த்தாலும் பரமாணு வந்து மூல உபாதானம் அது மூலம் எதுக்கு சொல்லணும் அது இருக்கட்டும் பரம உபா பரம மூலம் இத்துக்தே இதானி வேதாந்த மதே இயம் சக்திரேவ பிரபஞ்சஸ்ய உபாதானம் பரிணாமிய உபாதானம் பரிணமிக்க கூடிய உபாதானம் அது ஒரு தனியா ஒண்ணு வச்சுருக்கணும் ஏவம் கிமர்த்தம் வக்தவியம் அவசியம் வக்தவியம் தத் மூல உபாதானம் இது கிமர்த்தம் வக்தவியம் இத்துக்தே அவாந்தர உபாதானங்களை நமக்கு நிராகரணம் பண்ண முடியாது மாயா ஏவ பரிணாமி காரணம் இத்துக்தே கடம் பிரதி மிருது பரிணாமி காரணம் நாஸ்தி வா தத் தியக்தும் சக்கியதே வா பட்டஸ்ய தந்து உபாதான காரணம் இத்துக்தே நாஸ்தி இது வேதாந்தினா வக்தும் சக்கியதே வா நக்கியதே தரி சாட்சாத் உபாதானம் இருக்கட்டும் அது வேண்டாம்னு யாரும் சொல்லல சாட்சாத் உபாதானம் ஸ்வீகிருத்தியாபி சாட்சாத் கர்த்தா ஏவம் பவதி கலு பரம்பரையா கர்த்தா ஏகஸ்ய உபாதான துவயாபேக்ஷா அஸ்தி வா உபாதான துவயாபேக்ஷா இத்துக்தே உபாதானஸ்ய உபாதானம் உபதஸ்ய உபாதானம் தஸ்ய உபாதானம் இது ததைவ உக்தம் பிரமாண சித்தம் சேத் ஸ்வீக்ரியதே பசியந்து போ பரமேஸ்வர ஜெகத்கர்த்தா இது சாஸ்திரேன நிரூபியதே ஜெகத்கர்த்தா பரமேஸ்வர இத்தியாத் தரி ஜெகதி வித்தியமானஸ்ய சர்வஸ்யாபி கர்த்தா இத்தேவ கலு அர்த்தம் தரி கடஸ்யாபி கர்த்தா இத்தியாயாதி அப்ப குலாலன் யாரு சோபி சஹா தியக்தும் ந சக்யதே தரி கர்த்தா கர்த்தத்வயம் கிமர்த்தம் கேட்டா என்ன சொல்ற நையாயிகேனாபி வக்தவியம் கித்தியம் குராதிகம் கர்த்தஜன்யம் அனுமானம் பண்ணுவார் அப்ப அந்த அனுமானத்தினால ஈஸ்வரஹ சர்வஸ்யாபி கர்த்தான் அப்ப ஈஸ்வரனே போருமே குலாலஸ்ய கர்த்தத்வம் கிமர்த்தம் துவயா உச்சதே கேட்டா நையாயிகன நையாயிகேன கிம் சமாதானம் வக்தவியம் நிமித்த கர்த்தா ஈஸ்வரோபி நிமித்தமேவ கர்த்தா இத்துக்கே நிமித்த காரணமேவ அது ஈஸ்வரனா இருந்தாலும் நிமித்த காரணம் சஹா சாதாரண கர்த்தா பரமேஸ்வரஸ்ய பிரபஞ்சாகாரேண பரிணமமானா சிச்சக்தி அது பரிணாமி காரணமாக ஏதோ ஒன்று இருக்கணும் அந்த விஷயத்துல சந்தேகமே இல்லை சாங்கிய மதத்துல மூல பிரகிருத்தின்னு சொல்லுவார் மூல பிரகிருதி தத் ஸ்தானே இதானி சிச்சக்தினோ சிதம்பரமோ எது எந்த பெயர் போட்டாலும் சரி அதுதான் விஷயம் ஆனால் பெரிய ஒரு வித்தியாசம் என்னன்னா சாங்கிய மதத்துல இந்த பரமாத்மாவே ஒத்துக்கிறது இல்லை சாங்கிய மதே பரமாத்மா நாங்கே கிரியதே இந்த சாங்கிய மதத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் சாங்கிய மதம் எல்லா அதிகரணத்திலயும் பூர்வபக்ஷம் சாங்கிய மதத்தை வச்சுதான் இந்த பிரம்மசூத்திரமே எழுதியிருக்க வியாசர் அது பூர்வபக்ஷமா வச்சிருந்த சாங்கிய மதம் தெரியணும் இந்த பகு கிளிஷ்டம் கிமக்கு நாஸ்தி வேகேன அவகத்தும் சக்கியது பொதுவா தெரிஞ்சுட்டா கூட அந்நிய சர்வம் அத்தையும் மத்திய மத்திய ஆகச்சது இதுதான் அஹம் வதாமி அத்த சாங்கிய மதத்தை மூல பிரகிருதி ஒத்துருக்கார் பரிணாமி காரணமாக ஒத்துருக்கார் ஏன்னா பரிணமிக்கணும்னா அவயவங்கள் இருக்கணும் பரமாத்மா உபாதான காரணம் எந்த அர்த்தத்துக்கு அப்ப சொல்றதுன்னு திருப்பி கேள்வி வரணும் பரமாத்மா நிமித்த காரணம் உபாதான காரணம் ச பிரபஞ்சம் பிரதி அங்கீகரியதேன்னு சொன்னார் அப்போ பூர்வபக்ஷத்துல என்ன சொன்னார் பரமாத்மா கதம் உபாதான காரணம் பவதி சஹா இது உபாதான காரணம் சாத் ஹரி பரிணமேதா அஸ்து பரிணாமம் பிராப்னோது இத்துக்தே ந நிரவயவத்வா நிஷ்கலம் இது ஸ்ருதி விரோதம் இத்தியே உக்தம் கலு ஹியா தரி திர பரமாத்மன ஸ்வரூபேண தத்ர பரிணாம அனங்கீகாரேபி சக்தி துவாரா பரிணாம வர்த்தவிய ததர்த்தம் காதன சக்தி இது அத்வைதத்திலையும் இருக்கு தத்ர என்ன வித்தியாசம்னா அத்வைதத்தில் இருக்கிற அந்த மாயாசக்தி என்றது மித்யாபூத பிரபஞ்சத்தை காண்பிக்கக்கூடிய சக்தி இதம் ததா நாஸ்தி பிரபஞ்சஸ்ய மித்யாத்வம் அத்வைத மதத்துல விசேஷமா இருக்கு இங்க அது ஒத்துக்கிறது இல்லை சத்தியத்துவத்தை ஒத்துண்டு பரிணாமம் ஏதோ இருக்கட்டும் பரிணமிக்கிறதுக்கு ஒரு காரணம் வேணும் பரமாத்மா ஸ்வயமேவ ஸ்வரூபம் பரிணமயதி ஆத்மனா பரிணாமஹா அப்படியே ஒத்துக்க முடியாது இல்லையா யோசிக்கவே முடியாது ஆத்மா பரிணமதேதி சகல ஜட பிரபஞ்சாச்சாரியனா ஆத்மனா பரிணாமஹா ஒரு சாஸ்திரம் படிச்சவனுக்கு மனசுல வருமா வரவே வராது இல்லையா ஆத்மா ஆத்மா பரிணமதே இப்படி ஒரு மண்ணு பானையா மாறுற மாதிரி பிரபஞ்சாச்சாரியனா ஆத்மா சரி பரமாத்மா பரிணமதேன்னு சரியா இருக்காது அது ஒரு சக்தி ஒத்துன்னு இருக்கா, சக்தி துவாரா சா சக்தி கீதிருஷி இத்தியுக்தே சிச்சக்தி சித்ரூபா சக்தி அது கூட பிரகாசிக்கக்கூடிய சக்தி அந்த அது பரம பிரகிருதி ரூபா தாவ தூரம் ஜாதம் இதான் யோஜயது ஸ்வயமேவ அர்த்தம் வதது
3: நிகில ஜகதண்ட நிகில ஜகத் சர்வம் ஜகத்
2: அண்டா அண்டம் அண்டா இல்ல அண்டம் பிரம்மாண்டம் சொல்றது இல்லையா ஷண்ட ஷண்ட சமூக ஜகத் அண்ட ஷண்ட
3: சர்வம்
2: நிகில ஜெகத் அண்ட ஷண்டா நிகில நிகில ஜெகத் ஜெகத் ஜெகத் துச்சத்துவம் பிரதர்சயது புத்புதம் தெரியாதா புத்புதம் அது வரும் இல்லையா அதுதான் புத்புதம் தசிய சம்சாரஸ்ய துச்சத்துவம் பிரதர்சயதும் ரூபகம் போட்டிருக்கேன் ஒரே அர்த்தத்துல நிறைய பதங்கள் பிரயோஜனிருக்காரு
3: தோன்றது
2: நிகுரும்ப அது இவரும் வியாக்கியானம் பண்ணல நிகில இது அது அது அப்படியே எடுத்துட்டு சகல பிரபஞ்ச பரிணாமினி பரமேஸ்வரஸ்ய சிச்சக்தி இது அவ்வளவுதான் தாத்பரியம் அஸ்து பதார்த்தான் பதார்த்தாக கதாச்சித் ஈஷத் சமானாக திருஷ்யந்தே அர்த்தாக வக்தவியா தாவது நிகுரும்ப ஜலதி சமா ஜலதிஸ்தானியா தஸ்ய நிகுரும்பஸ்ய ஜலதிரிவ ஜலதி ஜலதிஹின சமுத்ரா கிம் பிரதி ஜலதிஹி உத்புதஸ்ய ஜலதிரியதா தத்வத் இயம் சிச்சக்திஹி வர்த்ததே அப்ப இந்த பிரபஞ்சமானது ஒரு புத்புதம் மாதிரி அந்த புத்புதத்தை புத்புதம் பிரதி சமுத்திரா யதா எப்படி இருக்குமோ எவ்வளவு எவ்வளவு கம்பீரமா இருக்குமோ புத்புதம் எவ்வளவு துச்சமா இருக்குமோ அந்த புத்புதத்துக்கும் சமுத்திரத்துக்கும் இருக்கிற சம்பந்தம் மாதிரி இந்த பிரபஞ்சத்துக்கும் இந்த சக்திக்கும் சம்பந்தம் அப்போ சக்தி எப்பேற்பட்டது பிரபஞ்சம் எப்பேற்பட்டது யோசிக்கணும் அந்த ரூபகத்தினால புத்புதம் மாதிரி இருக்கு பிரபஞ்சம் இந்த சக்தின்றது ஜலதி மாதிரி இருக்கு ஜலதி தானே அந்த புத்புதமா தெரியறது ஒரு இடத்துல கொஞ்சம் இப்படி தெரியறது அது தமிழ்ல என்ன வார்த்தை அம்பரம் ஆகாசிய பரியாய பதம் தது அம்பர சப்தசிய அர்த்தத்வயம் ஏகம் து வஸ்திரம் இது அந்நித ஆகாஷஹ ஆகாஷஹ இது அத்ர ஆகாஷ சப்தஹ ஸ்ருதவேவ ஆகத தத் பரியாயதயா சிதம்பரம் இது உச்சதே தாவதேவ அத்ர வஸ்திரம் இது விவக்ஷா நாஸ்தி தத் ஸ்வரூபம்
1: ப்ரஹ்ம ஸ்வரூபம் ப்ரஹ்மாகாஷ சரீரம்
2: அந்த பரம பிரகிருதி ரூபாய சிச்சக்திஹி தத் ஸ்வரூபஹ பரமாத்மா இது கிருத்வ ஆகாஷ சரீரம் இது உச்சதே தத்ஸ்வரூபம்னா தர்ம தர்மிபாவம் இல்லைன்னு சொல்லக்கூடாது தர்ம தர்மிபாவத்தோட இருக்கு
1: பரப்பிரகிருதித்வம் சிதாகாசஸ்ய சர்வாணிக வா இவாணி
2: இதானிம் சிதாகாசஹ பரப்பிரகிருதிஹி இத்யுக்தம் பரப்பிரகிருதி மூலப்பிரகிருதிஹி இத்யுக்தம் கிள சாங்கியமதே சா ஸ்வதந்திரா வர்த்ததே வேதாந்தமதே சா ஸ்வதந்திரா நாஸ்தி ஆமா ஈஸ்வராதீனா பிரம்மாதீனா வர்த்ததே பரமேஸ்வராதீனா வர்த்ததே சாங்கியமதே து ஸ்வதந்திரா பரமேஸ்வரனையே ஒத்துக்கிறது இல்லை அதனால பெரிய வித்தியாசம் இது பரமேஸ்வர சக்தின்னு சொல்றது இல்லை சாங்கிய மதத்துல ஸ்வதந்திர பதார்த்தான்னு ஒத்துன்னு இருக்கு அந்த ஒரு இடத்துல தான் சாங்கியால நம்ம கண்டனம் பண்றோம்
1: சர்வாணிகவா இமானி பூதான் ஆகாசாத் ஏவ சமுத்பத்யந்தே ஆகாசம் பிரத்யஸ்தம் யந்தி
2: பிரத்யஸ்தம் யந்தி ஆகாசம் பிரதி அஸ்தம் யந்தி இது ஒரு ஸ்ருதி இன்னொரு ஸ்ருதி ஆகாஷோகவை நாம நாமரூபையோர் நிர்வகிதா தே எதந்தரா தத் பிரம்மா இத்தியாதி ஸ்ருதி சித்தம் அது ரெண்டு ஸ்ருதி ரெண்டு இடத்துல இருக்கிறது இப்ப பர இந்த பரமே ஜகத்காரணத்துவம் பிரம்மணா எதா உச்சதே ததானியம் தாதிருஷ சிச்சக்தி பிரதிபாதக சப்தேன உச்சதே பிரம்ம பரமாத்மா உச்சதே இது ததர்த்தம் சுவாரஸ்யம் பிரதர்சயந்தி பரமாத்மாவை ஜெகத்காரணமா சொல்லக்கூடிய இடத்துல சிச்சக்தி பிராதான்யன பரமாத்மா உச்சது ஏன்னா அது தானே பரிணமிக்கக்கூடிய பிரபஞ்சாக்காரின பரிணமமான சக்தி சாயவுகள். அதனால் அந்த ஆகாஷ பதத்தை உபயோகப்படுத்துறார் ஸ்ருதி. ஆகாஷ சர்வாணி ஹவா இமானி பூதானி ஆகாஷாதேவ சமுத்பத்தியந்தே. இதன் பசுது அஸ்மாக்கம் சங்கா பவதி, பரமாத்மன சகாஷாத் சமுத்பத்தியந்தே வா ஆகாஷாத் சமுத்பத்தியந்தே வா இத்யுக்தே பரமாத்மன சகாஷாதேவ. பரந்து ஆகாஷ பதம் கிமர்த்தம் பிரயுக்தம், சிச்சக்தி விசிஷ்ட பரமாத்மன சகாஷாத் இது பிரதர்ஷயது. ஆகாஷ சப்தேன சாட்சாத் சிச்சக்தி உச்சதே. தாதுஷ சிச்சக்தி பரமாத்மா அபேக்ஷா அந்ய கோபி பதார்த்தோ ந, தேவதத்தஸ்ய சக்தி தேவதத்தா அபேக்ஷா அன்யா பவதி வா. தத்வத் சிச்சக்தி விசிஷ்ட ரூபேண பரமாத்மா பிரதர்ஷனியா இது கிருத்வா ஸ்ருத்யா ஆகாஷ பத பிரயோக க்ரியதே. ததர்த்தம் உதாரணம் உக்தம், சர்வாணி ஹவா இமானி பூதானி ஆகாஷாதேவ சமுத்பத்யந்தே, ஆகாஷம் பிரதி அஸ்தம்யந்தி. அஸ்தம்யந்தின பிரளயம் பிராப்னோதி, பிராப்னுவந்தி பூதானி இது ஏகா ஸ்ருதி. அன்யா ஸ்ருதி ஆகாஷோ ஹவை படது
1: நாம நாம ரூபயோ
2: ஆகாஷோ ஹவை நாம நாம ரூபயோர் நிர்வகிதா. அத்த ஏகம் நாம பதம் தியக்தம் முத்ரணகாலே. ஆகாஷோ ஹவை நாம நாம ரூபயோர் நிர்வகிதா. நாம ரூபாத்மக அயம் பிரபஞ்ச
3: சப்தார்த்தமய
2: ரூபம் தான் அர்த்த நாம என சப்தம் அவ்வளவு. நாம ரூபே வியாக்கரவாணி இந்த வார்த்தை எல்லா இடத்துலயும் வரும். இதெல்லாம் யாருக்குமே அந்த விஷயத்துல அபிப்பிராய பேதம் இல்லை. நாம ரூபாத்மக இல்லையா, சப்தார்த்தமய. அது தசிய நிர்வகிதா கர்த்தா ஆகாஷா இது வதத்தி இத்தியாதி ஸ்ருதி சித்தம். இப்ப அது விளக்கம் கொடுத்திருக்கார். பரமாத்மா இது குற்றச்சி ஞாயதே, ஆகாஷா இது அந்நத்திர ஞாயதே, பிராணா இது ஒன்றும் பயப்பட வேண்டாம், எல்லாமே ஒரே பதார்த்தத்தை பல ரூபத்தில் சொல்றது. சிச்சக்தி விசிஷ்ட ரூபேண இதா பரமாத்மா வர்த்தவியா தத ஆகாஷ பத பிரயோக வர்த்ததே இது.
3: இதானிம் பரபிரம்மணா ஜெகத் காரணத்துவம் அங்கீகிருத்ய க்வசித் ஸ்தலே ஆகாஷஸ்ய காரணத்துவம் த்ருஷ்யதே தத் கதம் சங்கச்சதி இதி
2: குருஷ்ட்வா இத்யஸ்ய சமாதானம் தத்தம். சமாதானம் இது உபன்யாசம் மாதிரி சொல்றார், ஆனா அது நடுவுல பிரஸ்ன சமாதானங்கள் வந்துட்டே இருக்கும். இப்ப ஸ்ருதேர் அர்த்தம் வர்ணயந்தி தே, பரந்து ஸ்ருத்யர்த்த வர்ணனம் முகேன தஸ்ய சமாதானம் அபி ஆகதம்.
4: ஓம் நம சிவாய. You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.

0: खाने के पेट भरने के लिए खाना है कि खाने के लिए पेट भरना है?
1: ओम नमः शिवाय। यू आर लिसनिंग टू शैवम.org रेडियोस 24/7 स्पिरिचुअल चैनल्स फ्रॉम शैवम.org। ओम नमः शिवाय।
2: ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சிவ கீர்த்தனைகள். இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் மயிலாபுரியில் பாடியிருப்பவர் ஸ்ரீ ராஜாராம் ஐயர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: ஓம் நமஸ் சிவாய். Dear listeners of Shaivam.org, the next program is Shiva Stotra. In this, you are about to listen Natana Kaladara, presented by Pannambal Marugamukta. Thank you. Om Namah Shivaya.

ஸ்ரீ சிதம்பரநடேஸ்வர சஹஸ்ரநாமாவளி. தியானம் தியாயேத் கோட்டிர் விப்ரபம் த்ரிநயனம் சீதாம்சு கங்காதரம் தக்ஷாங்க்ரி ஸ்திதவாமகுஞ்சிதபதம்

ஓம் ஈஸ்வராணாம் அதீஸ்வராய நமஹ. ஓம் சர்வார்த்தாய நமஹ. ஓம் சர்வதா துஷ்டாய நமஹ. ஓம் சர்வசாஸ்திரார்த்த சம்மதாய நமஹ. ஓம் சர்வஜ்ஞாய நமஹ. ஓம் சர்வதாய நமஹ.

ஓம் பஞ்சபூத பிரபவே நம. ஓம் பஞ்சபூஜா சந்துஷ்ட மானசாய நம. ஓம் விக்னேஸ்வராய நம. ஓம் விக்னஹந்த்ரே நம. ஓம் சக்தி பாணயே நம. ஓம் சரோத்பவாய நம. ஓம் கூடாய நம. ஓம் குஹ்யதமாய நம. ஓம் கோப்யாய நம. ஓம் கோரக்ஷகணசேவிதாய நம. ஓம் சுப்ரதாய நம. ஓம் சத்யசங்கல்பாய நம. ஓம் சுசம்வேத்யாய நம. ஓம் சுகாவகாய நம. ஓம் யோககம்யாய நம. ஓம் யோகநிஷ்டாய நம. ஓம் யோகானந்தாய நம. ஓம் யுதிஷ்டிராய நம. ஓம் தத்வாவோதாய நம. ஓம் தத்தேஷாய நம. ஓம் தத்வபாவாய நம. ஓம் தபோனுதயே நம. ஓம் அக்ஷராய நம. ஓம் திரக்ஷராய நம. ஓம் திரக்ஷாய நம. ஓம் பக்ஷபாதவர்ஜிதாய நம. ஓம் மானபத்ரார்ச்சிதாய.

சத்ருஹராஜ நமஹ. ஓம் சூலினே நமஹ. ஓம் ஸ்ருதிஸ்மிருதி விதாயகாய நமஹ. ஓம் அப்ரமேயாய நமஹ. ஓம் அப்ரதிரதாய நமஹ. ஓம் பிரத்யும்னாய நமஹ. ஓம் பிரமதேஸ்வராய நமஹ. ஓம் அனுத்தமாய நமஹ. ஓம் அனுதாசீனாய நமஹ. ஓம் முக்திதாய நமஹ. ஓம் முதிதானாய நமஹ. ஓம் ஊர்த்வரேசே நமஹ. ஓம் ஊர்த்வபாதாய நமஹ. ஓம் ப்ரௌடநர்த்தனலம்படாய நமஹ. ஓம் மகாமாயாய நமஹ. ஓம் மகாகிராசாய நமஹ. ஓம் மகாவீர்யாய நமஹ. ஓம் மகா

ஸ்ரீகாய நமஹ. ஓம் சர்வஹ்ருத் கோஷ சம்ஸ்திதாய நமஹ. ஓம் தீர்க்கபங்க ஜடாஜூடாய நமஹ. ஓம் தீர்க்கபாகவே நமஹ. ஓம் திகம்பராய நமஹ. ஓம் சம்யத்பாமாய நமஹ. ஓம் சம்யமீந்திராய நமஹ. ஓம் சம்சயச்சுதே நமஹ. ஓம் சஹஸ்ரதிஷே நமஹ. ஓம் ஹேதுதிஷ்டாந்த நிர்முக்தாய நமஹ. ஓம் ஹேதவே நமஹ. ஓம் ஹேரம்ப ஜன்மபுவே நமஹ. ஓம் ஹேலாவி நிர்மித ஜகதே நமஹ. ஓம் ஹேமஸ்மஸ்திரவே நமஹ. ஓம் ஹிரண்மயாய நமஹ. ஓம் சகத்விபாதாய நமஹ. ஓம் சம்வேத்ரே நமஹ. ஓம் சததத்கோடிவர்ஜிதாய நமஹ. ஓம் ஸ்வாத்மஸ்தாய நமஹ. ஓம் ஸ்வாயுதாய நமஹ. ஓம் ஸ்வாமினே நமஹ. ஓம் ஸ்வானன்யாய நமஹ. ஓம் ஸ்வாம்ஷிதாகிலாய நமஹ. ஓம் ரா

நமஹ, ஓம் வஜ்ரபிருதே நமஹ, ஓம் அருணாத்மகாய நமஹ, ஓம் சைதன்யாய நமஹ, ஓம் சிச்சிதே நமஹ, ஓம் அத்வைதாய நமஹ, ஓம் சின்மாத்ராய நமஹ, ஓம் சித்சபாதிபாய நமஹ, ஓம் பூம்னே நமஹ, ஓம் பூதபதஜே நமஹ, ஓம் பாவ்யாய நமஹ, ஓம் பூர்போ வியாகிருதி பிரியாய நமஹ, ஓம் வாச்யவாதிக நிர்முக்தாய நமஹ, ஓம் வாகேஷாய நமஹ, ஓம் வாக்கோசராய நமஹ,

நமஹ. ஓம் அகரஸ்வாய நமஹ. ஓம் அதீர்காய நமஹ. ஓம் அபிஷேஷகாய நமஹ. ஓம் சச்சந்தாய நமஹ. ஓம் சச்சசம்வித்தகே நமஹ. ஓம் அன்வேஷ்டவ்யாய நமஹ. ஓம் அசுருதாய நமஹ. ஓம் அமிர்தாய நமஹ. ஓம் அபரோக்ஷாய நமஹ. ஓம் அம்ர

ஓம் பசுபதஜே நமஹ, ஓம் திசீமதே நமஹ, ஓம் அத்வநாம்பதஜே நமஹ, ஓம் அப்லிஷாய நமஹ, ஓம் பகவதே நமஹ, ஓம் பவ்யாய நமஹ, ஓம் இவ்யாதினே நமஹ, ஓம் நிகதஜ்வராய நமஹ.

ஓம் ரோஹிதாய நம, ஓம் ஸ்தபதஜய நம, ஓம் ரிக்ஷபதஜய நம, ஓம் மந்திரிணே நம, ஓம் சுபாணிஜாய நம, ஓம் கக்ஷாதிபாய நம, ஓம் புவந்தேஷாய நம, ஓம் பவாக்கியாய நம, ஓம் வாரவஸ்கிருதாய நம, ஓம் ஓஷதீஷாய நம, ஓம் சதாமீஷாய நம, ஓம் உச்சயிர்கோஷாய நம, ஓம் விபீஷணாய நம, ஓம் பத்தீநாமதிபாய நம, ஓம் கிருஷ்ணவீதாய நம, ஓம் தாவதே நம, ஓம் தஸ்மை நம, ஓம் சத்வபாய நம, ஓம் சகமானாய நம, ஓம் சத்யதர்மணே நம, ஓம் நிவ்யாதினே நம, ஓம் நியமாய நம, ஓம் யமாய நம, ஓம் ஆவியாதிபதஜய நம, ஓம் ஆதித்யாய நம, ஓம் ககுபாய நம, ஓம் காலகோவிதாய நம, ஓம் நிஷங்கிணே நம, ஓம் இஷுதிமதே நம, ஓம் இந்திராய நம, ஓம் தஸ்திராணாமதீஸ்வராய நம, ஓம் நிஜேருகாய நம, ஓம் பரிஜராய நம, ஓம் அரண்யானாம்பதஜய நம, ஓம் அத்புதாய நம, ஓம் ஸ்ரீகாவினே நம, ஓம் உஷ்ணதாம்நாதாய நம, ஓம் பஞ்சாசதே வர்ணரூபஹிருதே நம, ஓம் நக்தஞ்சராய நம, ஓம் பிரகிருந்தானாம்பதஜய நம, ஓம் கிரிஜராய நம, ஓம் குரவே நம, ஓம் குலுஞ்சானாம்பதஜய நம, ஓம் கூப்பியாய நம, ஓம் தன்வாவினே நம, ஓம் தனதாதிபாய நம, ஓம் ஆதன்வானாய நம, ஓம் சதானந்தாய நம, ஓம் கிருத்ஸாய நம, ஓம் கிருத்ஸ.

அலகாத நமஹ, ஓம் க்ஷமணே நமஹ, ஓம் பில்மினே நமஹ, ஓம் மரூதினே நமஹ, ஓம் தந்துப்யாய நமஹ, ஓம் ஆஹனன்யாய நமஹ, ஓம் ரமர்ஷகாய நமஹ, ஓம் திருஷ்ணவே நமஹ, ஓம் தூதாய நமஹ, ஓம் தீக்ஷ்ணதம்ஷ்டாய நமஹ.

ய நம ஓம் கரோட்டு பிரதே நம ஓம் சூத்யாய நம ஓம் சரஸ்யாய நம ஓம் வைஷந்தாய நம ஓம் நாத்யாய நம ஓம் அவட்யாய நம ஓம் ரோஷஜாய நம ஓம் வித்யுத்யாய நம ஓம் விஷதாய நம ஓம் மேக்யாய நம ஓம் ரேஷ்மியாய நம ஓம் வாஸ்துபாய நம ஓம் வசவே நம ஓம் அக்ரி.

நமஹ ஓம் அவசாய நமஹ ஓம் ஸ்வவசாய நமஹ ஓம் அஸ்தானவே நமஹ ஓம் அந்தர்யாமினே நமஹ ஓம் சிதக்ரதவே நமஹ ஓம் கூடஸ்தாய நமஹ ஓம் கூர்மபீடஸ்தாய நமஹ ஓம் கூஷ்மாண்ட கிரகமோசகாய நமஹ ஓம் குலங்கிருஷகிருபா சிந்தவே நமஹ ஓம் குசலினே நமஹ ஓம் குங்குமேஸ்வராய நமஹ ஓம் கதாதிராய நமஹ ஓம் கணஸ்வாமினே நமஹ ஓம் கிரிஷ்டாய நமஹ ஓம் தோமராயுதாய நமஹ ஓம் ஜமனாய நமஹ ஓம் ஜகதாதாராய நமஹ ஓம் ஜமதக்னயே நமஹ.

ஓம் அவிக்ரிஜாய நமஹ, ஓம் அமோக வைபவாய நமஹ, ஓம் ஹேயாதேவ நிர்முக்தாய நமஹ, ஓம் ஹேலாகிருத தாண்டவாய நமஹ, ஓம் அபரியந்தாய நமஹ, ஓம் அபரிச்சேத்யாய நமஹ, ஓம்

ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம்.ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நமஸ்வா.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம். அத ஏகவிம்சோத்யாயஹ காமனா அனுரோதேன பூஜனே சிவலிங்க சங்கியாபிதானம் ரிஷயவூச்சு சூதசூத மகாபாக வியாசிஷ்ய நமோஸ்துதே. சம்யுக்தம் த்வயா தாத பார்த்திவார்ச்சா விதானகம் காமனாபேதமாஸ்ரித்ய சங்க்யாம் ப்ரூஹி விதானதஹ. சிவபார்த்திவலிங்கானாம் கிருபயா தீனவத்ஸல. சூத உவாச சுணுத்வம் ரிஷயஸ் ஸர்வே பார்த்திவார்ச்சா விதானகம் யஸ்யானுஷ்டான மாத்ரேன க்ருதக்ருத்யோ பவேன்னரஹ. அக்ருத்வா பார்த்திவம் லிங்கம் யோன்யதேஷம் யோன்யதேவம் ப்ரபூஜயேத் விருதா பவதி சா பூஜா தமதானாதிகம் விருதா. சங்க்யா பார்த்திவலிங்கானாம் யதா காமம் நிகத்யதே சங்க்யா சத்யோ முனிஸ்ரேஷ்ட நிச்சயேன ஃபலப்ரதா. பிரதமா வாஹனம் தத்ர பிரதிஷ்டா பூஜனம் ஹ்ருதக் லிங்காகாரம் சமம் தத்ர சர்வம் ஞேயம் ஹ்ருதக் ஹ்ருதக். வித்யாதி புருஷ பிரீத்யா சஹஸ்ரமித பார்த்திவம் பூஜயே சிவலிங்கம் தூ நிச்சயாத் தலப்ரதம். நரஃப் பார்த்திவலிங்கானாம் தனாதீ ச ததர்த்தகம் புத்ராதீ சார்த்த சாஹஸ்ரம் வஸ்த்ரார்த்தி சதபஞ்சகம் மோக்ஷாதீ கோடி குணிதம் பூகாமஸ்ச சஹஸ்ரகம் தயார்த்தீ ச த்ரிசாஹஸ்ரம் தீர்த்தார்த்தீ திசஹஸ்ரகம் சுஹ்ருத்காமீ த்ரிசாஹஸ்ரம் வஸ்யார்த்தீ சதமஷ்டகம் மாரணார்த்தோ சப்தசதம் மோஹனார்த்தீ சதாஷ்டகம் உச்சாடன பரஸ்சைவ சஹஸ்ரம் ச யதோக்ததஹ. ஸ்தம்பனார்த்தீ சஹஸ்ரம் தூ த்வேஷனார்த்தீ ததர்த்தகம் நிகடான்முக்தி காமஸ்து சஹஸ்ரம் சார்தமுத்தமம் மகாராஜபயே பஞ்சசதம் ஞேயம் விஜக்ஷணை சௌராதி சங்கடே ஞேயம் பார்த்திவானாம் சதத்வயம் டாக்கிநியாதிபயே பஞ்சசதமுக்தம் ச பார்த்திவம் தாரித்ரே பஞ்சசாஹஸ்ரம் அயுதம் சர்வகாமதம் அத நித்ய விதிம் வக்ஷ்யே சுணுத்வம் முனிசத்தமாஹ. ஏக பாபஹரம் ப்ரோக்தம் த்விலிங்கம் ஏகம் பாபஹரம் ப்ரோக்தம் த்விலிங்கம் சார்த்தசித்திதம் த்ரிலிங்கம் சர்வ காமானாம் காரணம் பரமீரிதம் உத்தரோத்தரமேவம் ஸ்யாத் பூர்வோக்த கணனாவதி மதாந்தரமதோ வக்ஷ்யே சங்க்யாயாம் முனிபேததஹ. லிங்கானாமயுதம் க்ருத்வா பார்த்திவானாம் சுபுத்திமான் நிர்பயோ ஹி பவே நூனம் மகாராஜபயம் ஹரேத். காராகிரஹாதி முக்த்யர்த்தம் அயுதம் காரயேர்புதஹ. டாக்கிநியாதிபயே சப்த சஹஸ்ரம் காரயேததஹா சஹஸ்ராணி பஞ்ச பஞ்சாஷத் அபுத்ரஸ்தத் பிரகாரயேத். லிங்கானாமயுதேனைவ கன்யகா சந்ததிம் லபேத். லிங்கானாமயுதேனைவ விஷ்வாத்யைஸ்வர்யமாப்னுயாத். லிங்கானாம் பிரயுதேனைவ யதுலாம் ஸ்ரியமாப்னுயாத். கோடிமேகாம் து லிங்கானாம் யஃ கரோதி நரோ புவி. சிவ ஏவ ஹி பவேத் சோபி நாத்ர கார்யா விசாரணா. அர்ச்சா பார்த்திவ லிங்கானாம் கோடி யஜ்ஞ ஃபலப்ரதா. புக்திரா முக்திரா நித்யம் தத காமார்த்தினாம் நிருணாம் வினா லிங்காச்சலம் யஸ்ய காலோ யச்சதி நித்யஜ. மஹாஹானிர் பவேத் தஸ்ய துர்வ்ருத்தஸ்ய துராத்மனஹ. ஏகதஃ சர்வ தானானி வ்ரதானி விவிதானி ச தீர்த்தானி நியமா யஜ்ஞா லிங்கார்ச்சா சைகத ஸ்மிருதா. கலௌ லிங்காச்சலம் ஸ்ரேஷ்டம் யதா லோகே பிரதர்ஷ்யதே தாஸ்தி சாஸ்திராணாம் ஏஷ சித்தாந்த நிச்சய. புக்தி முக்தி பிரதம் லிங்கம் விதாபன்னிவாரணம் பூஜயித்வா நரோ நித்யம் சிவ சாயுஜ்யமாப்னுயாத். சிவநாமமயம் லிங்கம் நித்யம் பூஜ்யம் மஹர்ஷிபிஹ. யதஶ்ச சர்வாலங்கே யதஶ்ச சர்வலிங்கேஷு தஸ்மாத் பூஜ்யம் விதானதஹ. உத்தமம் மத்யமம் நீச்சம் த்ரிவிதம் லிங்கமீரிதம் மானதோ முனிஷார்தூல தச்சுணுத்வம் வதாம்யஹம். சதுரங்குலமுச்சிராயம் ரம்ய வேதிகயாயுதம் உத்தமம் லிங்கமாக்யாதம் முனிபிஷ் சாஸ்திரகோவிதை. ததர்த்தம் மத்யமம் ப்ரோக்தம் ததர்த்தம் அதமம் ஸ்மிருதம் இத்தம் த்ரிவிதமாக்யாதம் உத்தரோத்தரதஃ பரம். அநேகலிங்கம் யோ நித்யம் பக்தி ஸ்ரத்தா சமன்விதஹ. பூஜயேத் ச லபேத் காமான் மனசா மானசேப்ஸிதான். லிங்காராதனாத் அன்யத் புண்ணியம் வேதசதுஷ்டயே வித்யதே சர்வ சாஸ்திராணாம் ஏஷ ஏவ விநிச்சயஹ. சர்வமேதத் பரித்யஜ்ய கர்மஜாலம் அசேஷதம் பக்த்யா பரமயா வித்வான் லிங்கமேகம் ப்ரபூஜயேத். லிங்கேர்ச்சிதேர்ச்சிதம் சர்வம் ஜகத்ஸ்தாவர ஜங்கமம் சம்சாராம்புரி மக்னானாம் நான்யத் தரண சாதனம் அஜ்ஞானதிமிராந்தானாம் விஷயாசக்தசேதசாம். ப்ளவோ நான்யோசி ஜகதி லிங்காராதனமந்தரா. ஹரிப்ரஹ்மாதயோ தேவா முனயோ யக்ஷராட்சசாஹ. கந்தர்வா சாரணா சித்தா தைதேயா தானவா ததாம் நாகாசேஜ பிரபிருதயோ கருடாத்யாஹ ககா ததாம் த प्रजापतयश्चान्ये मनवः किन्नरा नराः पूजयित्वा महाभक्त्या लिङ्गम् सर्वार्थसिद्धिदम् प्राप्ता कामानभीष्टांश्च तांस्तान् सर्वान् हृदि स्थितान् ब्राह्मणक्षत्रियो वैश्यः शूद्रो वा प्रतिलोमदः पूजये सततम् लिङ्गम् तत्तन्मन्त्रेण सादरम् किम् बहूक्तेन मुनयः श्रीरामपि तथान्यदः अधिकारोऽसि सर्वेषाम् शिवलिङ्गार्चने द्विजाः द्विजानाम् वैदिकेनापि मार्गेनाराधनम् वरम् अन्येषामपि जन्तूनाम् वैदिकेन न सम्मतम् वैदिकानाम् द्विजानाम् च पूजा वैदिकमार्गदः कर्तव्या नान्यमार्गेण इत्याह भगवान् शिवः तधीची गौतमादीनाम् शापेनाधग्धचेतसाम् द्विजानाम् जायते श्रद्धा नैव वैदिककर्मणि यो वैदिकमनाधृत्य कर्मम् स्मार्तमधापि वा अन्यत् समाचरेन्मर्त्यो सङ्कल्पफलम् लभेत् इत्थम् कृत्वार्चनम् शम्भोर्नैवेद्यान्तम् विधानत पूजयेत् अष्टमूर्तींश्च तत्रैव त्रिजगन्मयी स्थिरापो नलो वायुराकाश सूर्य सोमकौ यजमान इति त्वष्टौ मूर्तयः परिकीर्तिताः सर्वो भवश्च रुद्रश्च उग्रो भीम इतीश्वरः महादेव पशुपतिर्एतान्मूर्तिभिरर्चयेत् पूजयेत् परिवारम् च ततः शम्भोः सुभक्तितः ईशानादिक्रमात्तत्र चन्दनाक्षतपत्रकैः ईशानम् नन्दिनम् चण्डम् महाकालम् च भृङ्गिनम् वृषम् स्कन्दम् कपर्दीशम् सोमम् शुक्रम् च तत्क्रमात् अग्रतो वीरभद्रम् च पृष्ठे कीर्तिमुखम् दधा तद एकादशान् रुद्रान् पूजयेद्विधिना ततः ततः पञ्चाक्षरम् जप्त्वा शतरुद्रियमेव च सुतीर्नाना

0: நமஷிவாய் டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நமசிவாய்.
1: ஓம் நமசிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் யூ ஆர் அபவுட் டு லிசன் இஸ் ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸ். டைட்டில் இஸ் அக்ஷர மணமாலை, பிரசன்டட் பை ஸ்ரீ மச்சூர் வெங்கட்ராமன். தேங்க்யூ. ஓம் நமசிவாய்.
2: இஃப் யூ லுக் அவுட் சைட் டைம் இஸ் தேர், இஃப் யூ லுக் இன்சைட் தேர் இஸ் நோ டைம். When the mind wakes up, time wakes up. When the mind subsides, no time. See, both are there. That is why we say, there is nothing wrong. You have to just use the intelligence and make a shift from death to freedom. It is not a simply slow journey by today I have done so much practice, tomorrow so much practice. No. What does the guru do? He just extracts you, takes you out of this place and puts you there. That is what Bhagavan says, aham puhund. You just entered my aham, my within, my inner place, the heart. Aham also in Tamil means house. It also means a house. It also means I, the ego. The language is so flexible. அகம் புகுந்து, லார்ட் என்டர்ட் மை அகம். சி, வென் திஸ் கோஸ்ட் என்டர்ஸ், சி யூஸ்வலி பாக்டீரியா என்டர்ஸ் ஓன்லி த பாடி. சர்டன் சைக்கிக் இன்ஃப்ளூயன்ஸ் தே என்டர் த மைண்ட், பட் வென் த கோஸ்ட் என்டர்ஸ், இட் என்டர்ஸ் த ஈகோ. இட் பிகம்ஸ் ஒன் வித் யுவர் ஈகோ அண்ட் யூ ஸ்பீக் ஆஸ் அ கோஸ்ட். அண்ட் ஹியர் Arunachaleshwara Bhagavan says you are also a ghost and the ego is a ghost. So to see the ego out, you entered that spot, aham puhundu, and eerth. Outwardly the guru gives you the teaching and makes the mind go inward, and from when the mind is sufficiently introverted, from the depth, a force arises which pulls earth, ahaguhai, in the real I, in the real I. People ask, what is heart? Heart is real I. In the real I, it is locked. The ego is made to merge in the real I. Ahaguhai shirai. Shirai means imprisonment. You cannot move out. You come to Arunachala, he imprisons you. Bhagavan, when he was living in the hill, there were people who gave him lot of trouble. See, no other field has more hypocrites and charlatans than this spiritual field. So many are there. So, just like when you want to become somebody in the world, you want to become somebody here also. So, if somebody becomes more somebody, you become envious. So when many were there who thought everyone goes to this Ramana Maharshi, they gave trouble to Bhagavan. Many wanted to own Bhagavan as their disciple. Because Bhagavan was so silent, there was one person who wore that sannyasi dress. He will come and sit before Bhagavan. And when devotees came, he will say, this boy is my disciple. Give him something. He has attained a high state by my blessing. Because Bhagavan keeps Mauna, he will not say anything. When there was nobody there with Bhagavan, one day he told, see, there is nothing, you are not going to lose anything. I will get much benefits by this. Don't come in between, come across.

0: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோர்சஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Dear listeners of Shaivam.org, the following is Samaveda Samhita Purvarchikam Prapataka 3 Dashati 5. Thank you.
2: Om Abhitva Shurano Namo Dugdhaiva Dhenavaha Ishana Masyajagata Swardresham Ishana Mindratasthushaha ேந்திரசாங்காஸ்வர்வசுராசமிந்திரமர்ச்சயாவீதேஜாரிதிரோமோரோ வசுசிரேணே சிஷதி

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: Dear listeners of Shaivam.org, the following is Samaveda Samhita, Purvarchikam, Prapataka 3, Dashati 6. Thank you.
2: Om. Nagishthankarmanana Sadhyaschakara Sadhyaschakara

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: Dear listeners of Shaivam.org, the following is Samaveda Samhita, Purvarchikam, Prapataka 3, Dashati 7.

0: तस्य मीमांसा भवति इत्यारभ्य
1: अभ्यासात् निरतिशय
0: आनन्दमयो अभ्यासात् इति सूत्रम् आगमिष्यति. तत् स्मृत्वा लिखति अभ्यासः पुनः पुनः कथनं वर्तते तद्विषये. अभ्यासात्
1: निरतिशय आनन्दशिरस्कत्वेन
0: निरतिशयानन्द प्राधान्येन
1: स एको ब्रह्मण आनन्दः
0: सः एकः ब्रह्मणः आनन्दः
1: इति निरूपितः परब्रह्मधर्मत्वेन
0: अयम् आनन्दः निरूपितः
1: स एव आनन्दो ब्रह्म इति प्राचुर्यात् ब्रह्मत्वेन उपचर्यते.
0: तत्र आनन्दो ब्रह्म इति पूर्वम् आनन्दमयो ब्रह्म इति आनन्दमयः इत्यस्ति, इदानीम् आनन्दो ब्रह्म इति वर्तते, तर्हि भिन्नम् आगतं खलु इति संशयः. तस्य समाधानार्थं आनन्दमयः इत्यत्र मयट् प्राचुर्यार्थे स्वीकर्तव्यः. अदल्ल सूत्रतिलिये वरुं क्रमेण आनन्दमयोभ्यासात् विकारशब्दान् नेति चेन्न प्राचुर्यात् सूत्रकारे चुल्वार् अव प्राचुर्यते आनन्दप्रचुरमार्क् एन्द्रदनाल आनन्दमयः इत्युक्तम् आनन्दः इत्यत्रैव तात्पर्यम् इति. इन्नोरु सन्देहम् आनन्दः परमात्मनः धर्मः इति वक्तव्यम्, ब्रह्मणो धर्मः इति वक्तव्यं, तर्हि आनन्दवत् ब्रह्म इति वक्तव्यम्, आनन्दो ब्रह्म इति कथम् इत्युक्ते औपचारिकप्रयोगः इति औपचारिकप्रयोगः नाम गौणप्रयोगः इति स्वीकर्तव्यं. धर्मधर्मिभावो नास्ति इति न, धर्मधर्मभावः अस्ति. धर्मपान्तम् उच्चगणम् इद् श्रुतिरपडि कुञ्चम् औपचारिकप्रयोगमा वन्दिरुकावण अद् चोल्रा परब्रह्म धर्मत्वेन
1: स एव आनन्दो ब्रह्म इति प्राचुर्यात् ब्रह्மத்வேன உபசரியது
0: ब्रह्मत्वेन உபசரியது ஆனந்தமே ब्रह्म என்ற மாதிரி சொல்றார். ஆனந்தோ ब्रह्म इति உபசரியது.
1: தாதிரஷ ஆனந்த போக ரசிகம் ब्रह्म நித்ய திருப்தம் இத்யுச்சதே.
0: ஆனந்த போக ரசிகத்வம் நித்ய திருப்தம் இத்யுச்சதே இது நித்ய திருப்தத்வம் உக்தம். நித்ய திருப்தம் திருப்தம் இத்யஸ்ய கோர்த்தா இத்யுக்தே நித்யம் திருப்தம். திருப்தம் நாம கோர்த்தா திருப்தி வந்திருது என்ற அர்த்தம். இதப்புறம் அபேட்சா நாஸ்தி இத்யுக்தே அர்த்தம். இனிமேல் நமக்கு அது தேவையில்லை, திருப்தி ஆயிடுத்துன்னு சொன்னதுதானே அர்த்தம். இத பிரம்மத்தை பத்தி சொல்லும் பொழுது நித்திய திருப்தம்னு வார்த்தை வருது. நித்திய திருப்தம்னா என்ன அர்த்தம்னு சொன்னா இந்த ஆனந்த ஸ்வகீய ஸ்வரூப ஆனந்தத்தையே அனுபவிக்கிறதுனால தத்ரைவ ரசஹா எஸ்ய வர்த்ததே ஆத்மாராமஹா. இந்த மாதிரி பிரயோகங்கள்லாம் இருக்கு இல்லையா, முக்தாளை பத்தி ஆத்மாராமஹான்னு சொல்லுவாங்க. இந்த ஆனந்தத்துக்கு இன்னொரு வெளி விஷயங்கள் தேவையில்லைனால் நித்திய திருப்தமா இருக்கும். ஏன்னா ஸ்வரூபானந்தம் அங்கே இருக்கு இல்லையா, ஸ்வரூபானந்தஸ்ய ஸ்வரூபத்வாதேவ நித்யம் தத்ர கிம் அனுபவிதம் சக்கியத்வாத் தத்ர அன்யாபேக்ஷா நாஸ்தி. அதனால நித்திய திருப்தம்னு சொல்லலாம். திருப்தி ஏன் திருப்தி இல்லாம இருக்கிறது நமக்கு, ஆனா வெளி விஷயங்கள் தேவைப்படுறதுனால தானே. ஆனந்தத்துக்கு பல பல விஷயங்கள் தேவைப்படுறது, அது கிடைக்கலன்னா கஷ்டமாயிடும், கிடைச்சா தாற்காலிகமாக ஒரு திருப்தி வரும், இன்னும் வேற சில கிடைக்கணும்னு வரும், இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். இது எப்போ இல்லாம இருக்கணும்னா ஸ்வரூபானந்தம் வெளியில் வரணும். பரமாத்மனஸ்து நித்யம் ஸ்வரூபானந்தஸ்து அனாவிஷ்கிருதா அல்ல ஆவிஷ்கிருதா வர்த்தது, அனாவிஷ்கிருதம் இல்லை ஆவிஷ்கிருதமா இருக்கு. சர்வதா பிரகாசமானம் வர்த்தது ஸ்வப்பிரகாசரூபத்வா அது தஸ்யைவ போக. இது இது போகம்னா நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு போகம் இல்லை. இது பரமாத்மனா போக அங்கீகிரியதே வா சொன்னா அங்கீகிரியதே இது வதந்தி. அது என்ன எப்பேற்பட்ட போகம்னா ஸ்வரூபானந்தஸ்ய அனுபவ ஸ்வரூபானந்தஸ்ய அனுபவ அனுபவத்தை போகம் வச்சுன்னு சொல்றதா இருந்தால் தஸ்யாபி போகா அஸ்தின்னு சொல்லலாம். தரி ஸ்வரூபானந்தஸ்யைவ அனுபவம் கரோதி இது கிருத்வா ஸ்வரூபானந்தஸ்ய நாம ஸ்வஸ்மின் கிம் அப்ரதக் சித்ததயா வித்யமானஸ்ய. அது வெளியிருந்து வரக்கூடியதில்லை, அங்கே இருக்கிறது. தஸ்ய நியமேன அனுபவம் கரோதி இது கிருத்வா நித்ய திருப்தம் இது வேதாந்தேஷு உச்சதே.
1: ब्रह्मणः मनसा एव महानन्दानुभवः न बाह्यकरणद्वारा.
0: बाह्यकरणशून्यः इत्युक्तम். அதனால என்ன அந்தகரணம் இருக்குன்னு சூச்சனை பண்ணியிருக்கார் ஏற்கனவே. அது அந்த எதனால அதுக்கு கரணம் என்ன, கரணமே இல்லையேன்னு இல்லையன்னு சொல்ல வேண்டாம், கரணம் இருக்கு, ஏதோ ஒரு கரணம் இருக்கணும்.
2: நித்ய அபரோக்ஷ அனபேட்சித பாஹ்யகரண இது பூர்வம் சர்வஜ்ஞத்வபரிஷ்டம்
0: அந்தகரணம் அஸ்தி இது நிரூபியதே. ந தஸ்ய காரியம் கரணம் ச வித்யதே ந தத் சமஸ்ச அபியதிகஸ்ச த்ருஷ்யதே இது ஸ்ருதிரஸ்தி. ந தஸ்ய காரியம் கரணம் ச வித்யதே இது சாதாரணமா நிஷேதம் இருக்கு. தஸ்ய பரமாத்மனஹ காரியம் கரணம் ச நாஸ்தி. காரிய சப்தேன தத்ர சரீரம் த்ருஷ்யதே, சரீரம் நாஸ்தி, இந்திரியம் நாஸ்தி, கரண சப்தேன இந்திரியம் நிராக்ரியதேன்னு பிரசித்தமா இருக்கு, ஸ்ருதி இருக்கு. அத்வைத சித்தாந்தத்துல இது அப்படியே எடுத்துட்டு இருக்க. மனஹ நாங்கீக்ரியதே. இங்க வித்தியாசம் இருக்கு. இவருடைய மதத்துல அந்தக்கரணம் அங்கீக்ரியதே இது. தத்த மதபேதோபி மத்திய மத்திய ஞாதவியா. அத்வைத சம்பிரதாயே நகிஞ்சித் கரணம் அங்கீக்ரியதே. ஸ்வப்பிரகாஷ ஆனந்த தஸ்ய அனுபவார்த்தம் கரணாபேக்ஷா நாஸ்தி இத்தேவ தத்ர சித்தாந்தா.
2: தத்ர தர்மஹ ந ஸ்வீக்ரியதே ப்ரஹ்மணி
0: தர்மோபி ந ஸ்வீ பாரமார்த்திகஹ ந ஸ்வீக்ரியதே. அத்வைதத்துல எப்படி இருக்கும்னா பாரமார்த்திகம்
2: இதம் கதம் சங்கச்சதே ஆனந்தோ பிரம்மா இத்யத்ர
0: ஆனந்தோ பிரம்மா இது ஆனந்த ஸ்வரூபஹா இது. தர்ம தர்ம விபாகம் ஒத்துக்கிறது இல்ல, பாரமார்த்திகம் ஒத்துக்கிறது இல்ல, அது வேற சமாச்சாரம். பாரமார்த்திகம் வியாபாரிகம் பிராதிபாசிகம் சத்தியத்துவத்துக்கு மூணு லெவல் வச்சுருக்க. சத்தியத்துவம் ஏகவிதம் நாஸ்தி அநேகவிதம் இது ஸ்வீகிருத்த அந்யா பிரக்ரியா மத்திய அனந்தரம் வதாமி தரபி வதாமி
1: ததாஹி
0: இதா கிஞ்சித் மதம் சம்யக் ஞாதவ்யம் சேத் மதாந்தரமபி ஞாதவ்யமேவ. எனக்கு என்னுடைய மதம் மத்தவா எது வேணா சொல்லட்டும், எது வேணா சொல்லட்டும், ஆனா எது சொல்றதும் தெரிஞ்சுக்கணும். தஸ்ய ததாயவ தத்ர கிம் விசார கர்த்தும் சக்கியது. ஏகமேவ விஷயம் பகவஹ பௌதா பசியந்தி கலு. அது ஒரு கௌதுகமாகவாவது அந்த ரீதியிலாவது பார்த்துக்கணும், கவனிக்கணும். ததாயவ எத்கிஞ்சித் மதம் அஸ்மாபி தார்கேன அவகதம் இது ததாய வகுத்தும் சக்கியது. இத்தக ஒரு ஒரு இடத்துல பலவிதமா நிரூபணம் சம்பவிக்கும் இல்லையா, சம்பாவியதே பலவிதமா நிரூபணம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தரிஹி ஸ்வகீயேன ஆச்சாரியேன யாதிருஷம் நிரூபணம் கிருதம் தாதிருஷமேவ நிரூபணம் சமீச்சீனம் இது தார்டியம் ஏதஸ்யவ கலு தார்டியம் இது சப்தா பிரயோக்தவ்யா. ததர்த்தம் அன்யானி அந்நிய அன்யவிதானி நிரூபணானி கீதிருஷானி இது அவகந்தவியம் அவகத்திய தத்திர பரீட்சா கர்த்தவியா பஷாத் பசியாம.
1: ததாஹி ஸ்ருதிஹி ஆகாச சரீரம் பிரம்ம சத்யாத்ம பிராணாராமம் மன ஆனந்தம் சாந்தி சமர்த்தம் அமிர்தம் இது
0: இது இது ஒரு ஸ்ருதி எடுத்துருக்கார். இந்த ஸ்ருதிக்கு வியாக்கியானம் பண்றார். வேகேன படிக்கும் சக்கியதை இதானி மகான் தத்திர சாஸ்திரார்த்த விசாரம் நாஸ்தி அர்த்தம் உத்து அகிரே கச்சந்தி.
1: ஆகாசத இத்யாகாசஹ பிரகாசச்சிதம்பரம் உச்சதே.
0: ஆகாச சரீரம் பிரம்மா இருக்கு தத்திர அர்த்தம் உச்சதே. ஆகாச சரீரம் அது ஒரு சரீரத்தை பத்தி சொல்லலாங்க. அது வந்து ஆகாச சப்தேன ஞானம் உச்சதே. ஆகாஷா இது சப்தேன ஞானம் அது எப்படி கிடைக்கிறது, அவயவார்த்தம் ரூடி இல்ல, யௌகிகார்த்தா யௌகிகா அர்த்தம் உச்சதே. ஆ காஷதே காஷதேன்னா காஷர் பிரகாசனே தீப்தௌ இது தாது ஞானம் இத்தியர்த்த. ஆ சமந்தாத் காஷதே இத்தியாகாஷ. ஆ காஷதே இத்தியாகாஷ பிரகாஷ சிதம்பரம் உச்சதே. அதுக்கு சிதம்பரம் ஒரு பாரிபாஷிக விவகாரம். சிதம்பரம் சிதம்பரம் உச்சதே.
2: தத்ர சிதம்பரம் இது கதம்
0: உச்சதே தைரேவ தத்ர அர்த்தவர்ணம் கிரியதே.
1: ந பூதாகாஷஹ விசேஷாபாவாத்.
0: ந பூதாகாஷஹ விசேஷாபாவாத். இப்ப ஆகாஷ சப்தஸ்ய ரூட்யர்த்தகஹ ரூட்யா லப்யஹ அர்த்தகஹ பூதாகாஷ பஞ்சபூதேஷு அந்தர்கதஹ கஷ்டன ஆகாஷஹ வர்த்ததே தத்பரஹ அயம் சப்தஹ தத் ரூடேர் பலியஸ்த்வா ரூடி கலு பலியசி யோகா ரூடேர் பலியசி ஜடித்தேவ யௌகிகார்த்தம் கிடைக்கிறதுக்கு அவயவம் பிரிச்சு பார்க்கணும் இல்லையா. உபஸ்திதி கிருத விளம்பையவ காரணம் யோகா ரூடேர் பலியசி இது குதா இத்துக்தே பிரதமோபஸ்திதி ஜனகத்வா ரூடே. இது வந்து முதல் அவயவ ஜானம், அதுக்கு அவயவார்த்த உபஸ்திதி, அனந்தரம் பரஸ்பர சம்பந்தேன ஏவம் அபேட்சா வர்த்ததே. அதனால அவயவார்த்தம் பஷாதேவ அவயவார்த்தா அவகந்தும் சக்கியதே. தரி ரூட்யர்த்த குத தியஜதே இது வர்த்தவியம் கிள ததுச்சதே. ந பூதாகாஷா விசேஷாபாவாத் என்ன பூதாகாசத்தை எடுக்கிறதா இருந்தால் அதுக்கு ஒரு விசேஷம் இருக்காது. ஏன் விசேஷம் இருக்காதுன்னா பூதாகாசத்தை எடுத்துன்னு அர்த்தம் சொல்லுங்க. ஆகாஷரீரம்
2: இத்தியசரீரம்
0: ஆகாஷரீரம் இத்தியஸ்ய வாச்யார்த்தம் விக்ரஹம் கிருத்வா வது
2: ஆகாஷஹ சரீரம் யஸ்ய ப்ரஹ்மணஹ
0: யஸ்ய ப்ரஹ்மணஹ தத் ஆகாஷரீரம் இப்படிதானே சொல்லணும். இதுக்கு ஒரு வாச்சியார்த்தம் அபாதிதமா இருக்கு, வாச்சியார்த்தம் அபாதிதமா இருக்கு. ஏன்னா சகல பிரபஞ்ச பரமாத்மனஹ சரீரம் இது ஸ்திதே.
2: அதுல
0: வாச்சியார்த்தத்துக்கு பாதம் இல்லைன்னு சொல்றேன். வாச்சியார்த்தத்துக்கு பாதம் இருக்கிறதுனால விடல, பாதம் கிடையாது. இங்க என்ன பாதம், பாதம் இல்ல. சகல பிரபஞ்ச பரமாத்மன சரீரம் கலு ஆகாஷோபி பிரபஞ்ச அதபி சரீரமேவ. தரி ஆகாஷ சரீரம் பிரம்மா இது சமயேவ. தரி கிமர்த்தம் தியக்தம் துவயா சஹ அர்த்த குத தியக்தா இத்துக்தே விசேஷாபாவாத். இதானிம் அர்த்தம் வந்தது விசேஷாபாவாத் இத்தஸ்ய ஏதாவது ஒரு மயா சாஹாயம் கிருதம்
2: விசேஷ சாமான்யதா இவ லப்தம்.
0: ஆகாச சரீரம் எடுத்து சொல்றதுக்கு ஏதாவது விசேஷம் இருக்கா? ஆகாசம் மட்டும் இல்லையே, சர்வோபி பிரபஞ்சா தசிய சரீரம் இது ஸ்திதி. ஆகாசத்தை எடுத்து காமிக்கிறதுனால விசேஷம் கிடையாதுன்னு அர்த்தம். ஆகாசத்தை மட்டும் எடுக்கிறதுக்கு ஒன்றும் விசேஷம் இல்லை. தஸ்மாத் விசேஷம் நலபியதே பாத்தியார்த்த ஸ்வீகாரே தஸ்மாத் சக தியக்தா அது பாதோ நாஸ்தி. தத்ர பிரயோஜனம் அதிகம் பவதி அவயவார்த்த ஸ்வீகாரே இது கிருத்வா அவயவார்த்தா ஆத்ரியதே இது தாவது. ஆகாஷதே இது ஸ்வரூபாந்தர்கதம் ஞானம் சமந்தாத் இது பரிச்சின்னம் நாஸ்தி இது பரிச்சின்னம் நாஸ்தி இது சூச்சயிதம் ஆ இது உபசர்கோபி சங்கச்சதே.
1: நிகில ஜகதண்ட ஷண்ட புத்பத நிகில
0: புத்புத
1: உத்புத
0: நிகுரு நிகுரும்ப
1: நிகுரும்ப ஜலதிஸ்தானியா பரா பிரகிருதி ரூபா பரம சக்தி சிதம்பரம் உச்சதே.
0: ஆ பஷ்யந்து அத்ர
2: நிகில ஜகதண்ட
0: நிகிலேதி அத்ர பிரசித்த பூதாகாஷ ரூப ரூப அம்பர வெதிரேகேண கிமிதம் சிதம்பரம் நாம இத்யாஹ நிகிலேதி இது அர்த்தம் அவதாரிகாம் யச்சந்தி. பிரசித்த பூதாகாஷ ரூப அம்பர வெதிரேகேண கிமிதம் சிதம்பரம் நாம இத்யுக்தே வததி சகல பிரபஞ்ச பரிணாமினி பரமேஸ்வரஸ்ய சிச்சக்தி சிதம்பரம் உச்சதே இத்யர்த்தஹ இதி. அது மூல உபாதானம் எதுக்கு சொல்றது? மூல இது விசேஷணஸ்ய அபேக்ஷா கா பவதி சமக்ரஸ்ய பிரபஞ்சஸ்ய ஏதோ ஒரு மூல உபாதானத்தை எல்லோரும் வச்சுருக்கார். கேவலம் வேதாந்திகள் மட்டும் இல்ல சர்வைரபி மூல உபாதானம் இது கிஞ்சித் சுவீக்கிரியதே. நியாய மதத்தில் பார்த்தாலும் பரமாணு வந்து மூல உபாதானம் அது மூலம் எதுக்கு சொல்லணும்? அது இருக்கட்டும் பரம உபா பரம மூலம் இத்துக்தே இதானி வேதாந்த மதே இயம் சக்திரேவ பிரபஞ்சஸ்ய உபாதானம் பரிணாமியுபாதானம் பரிணமிக்கக்கூடிய உபாதானம் அது ஒரு தனியாக ஒன்று வச்சுருக்கோம். ஏவம் கிமர்த்தம் வக்தவியம் தது மூல தத் அவசியம் வக்தவியம் தத் மூல உபாதானம் இது கிமர்த்தம் வக்தவியம் இத்தியுக்தே அவாந்தர உபாதானங்களை நமக்கு நிராகரணம் பண்ண முடியாது. மாயா ஏவ பரிணாமி காரணம் இத்தியுக்தே கடம் பிரதி மிருது பரிணாமி காரணம் நாஸ்தி வா தத் தியக்தும் சக்கியதே வா? பட்டஸ்ய தந்து உபாதான காரணம் இத்துக்கே நாஸ்தி இது வேதாந்தினா வக்தும் சக்கியதேவா? என்ன சக்கியதே தெரியும் சாட்சாத் உபாதானம் இருக்கட்டும் அது வேண்டாம் யாரும் சொல்லல. சாட்சாத் உபாதானம் ஸ்வீகிருத்தியாபி சாட்சாத் கர்த்தா ஏவம் பவதி கலு பரம்பரையா கர்த்தா ஏகஸ்ய உபாதான துவயாபேக்ஷா அஸ்தி வா? உபாதான துவயாபேக்ஷா இத்துக்கே உபாதானஸ்ய உபாதானம் உபதஸ்ய உபாதானம் தஸ்ய உபாதானம் இது ததைவ உக்தம் பிரமாண சித்தம் சேத் ஸ்வீக்ரியதே. பசியந்து போ பரமேஸ்வரஹ ஜகத்கர்த்தா இது சாஸ்திரேண நிரூபியதே. ஜகத் கர்த்தா பரமேஸ்வர இத்தியாத் தரி ஜகதி வித்தியமானஸ்ய சர்வஸ்யாபி கர்த்தா இத்தேவ கலு அர்த்தம். தரி கடஸ்யாபி கர்த்தா இத்தியாயாதி அப்ப குலாலன் யாரு? சோபி சஹ தியக்தும் சக்கியதே. தரி கர்த்தா கர்த்தத்வயம் கிமர்த்தம் கேட்டா என்ன
2: சொல்ற?
0: இப்ப நையாயிகேனாபி வக்தவியம் கித்தியம் குராதிகம் கர்த்தஜன்யம் அனுமானம் பண்ணுவார். அப்ப அந்த அனுமானத்தினால ஈஸ்வர சர்வஸ்யாபி கர்த்தா அப்ப ஈஸ்வரனே போருமே குலாலஸ்ய கர்த்தத்வம் கிமர்த்தம் துவையா உச்சதே கேட்டா நையாயிகன நையாயிகேன கிம் சமாதானம் வக்தவியம்? நிமித்த கர்த்தா ஈஸ்வரோபி நிமித்தமேவ கர்த்தா இத்துக்கு நிமித்த காரணமேவ அது ஈஸ்வரனா இருந்தாலும் நிமித்த காரணம் சஹ சாதாரண கர்த்தா தடவ சஹ சாதாரண கர்த்தா அயம் அசாதாரண கர்த்தா சொல்லணும் இல்லையா? உபயமபி பிரமாண சித்தம் சர்வஸ்யாபி கஷ்டித் சாதாரண கர்த்தா அஸ்தி இது அனுமானேன சித்தம் விசேஷதா கர்த்தா வர்த்தது இது பிரத்யக்ஷேனேவ திருஷ்யதே இது கிருத்வா உபயம் பிரமாண சித்தம் உபயம் ஸ்வீக்ரியதே இது யதா உச்சதே தத்வத் இதமபி ஸ்வீகுரு தாவத். ஏவஞ்ச சகல பிரபஞ்ச பரிணாமினி பரமேஸ்வரஸ்ய சிச்சக்தி பிரபஞ்சாகாரேண பரிணமமானா சிச்சக்தி அது பரிணாமி காரணமாக ஏதோ ஒன்று இருக்கணும் அந்த விஷயத்துல சந்தேகமே இல்லை. சாங்கிய மதத்துல மூல பிரகிருத்தின்னு சொல்லுவார் மூல பிரகிருதி தத்ஸ்தானே இதானின் சிச்சக்தி ஹீனோ சிதம்பரமோ எது எந்த பெயர் போட்டாலும் சரி அதுதான் விஷயம். ஆனால் பெரிய ஒரு வித்தியாசம் என்னன்னா சாங்கிய மதத்துல இந்த பரமாத்மாவே ஒத்துக்கிறது இல்லை. சாங்கியமத்தை பரமாத்மான் அங்கீக்கிரியதே. இந்த சாங்கிய மதத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். சாங்கிய மதம் எல்லா அதிகரணத்திலயும் பூர்வபக்ஷம். சாங்கிய மதத்தை வச்சுன்னு தான் இந்த பிரம்மசூத்திரமே எழுதியிருக்கார் வியாசர். அது பூர்வபக்ஷமா வச்சிருந்தார். சாங்கிய மதம் தெரியணும். இந்த பகு கிளிஷ்டம் கிமபி நாஸ்தி வேகேன அவகத்தும் சக்கியது. பொதுவா தெரிஞ்சுன்னா கூட அன்னசலம் அத்தையும் மத்திய மத்திய ஆகச்சது. இதுதான் அஹம் வதாமி. அத்த சாங்கிய மதத்தை மூல பிரகிருதி ஒத்துன்றிருக்கார், பரிணாமி காரணமாக ஒத்துன்றிருக்கார். ஏன்னா பரிணமிக்கணும்னா அவயவங்கள் இருக்கணும். பரமாத்மா உபாதான காரணம் எந்த அர்த்தத்துக்கு அப்ப சொல்றதுன்னு திருப்பி கேள்வி வரணும். பரமாத்மா நிமித்த காரணம் உபாதான காரணம் சா பிரபஞ்சம் பிரதி அங்கீகரியதேன்னு சொன்னார். அப்போ பூர்வபக்ஷம் பூர்வபக்ஷத்துல என்ன சொன்னார், பரமாத்மா கதம் உபாதான காரணம் பவதி, சஹா எது உபாதான காரணம் சாத் ஹரி பரிணமேதா அஸ்து பரிணாமம் பிராப்னோது இத்தியுக்தே ந நிரவயவத்வாத் நிஷ்கலம் இது ஸ்ருதி விரோதம் இத்தியேவ உக்தம் கலு ஹ்யா. தர்ஹி தத்ர பரமாத்மனஹ ஸ்வரூபேண தத்ர பரிணாம அனங்கீகாரேபி சக்தி த்வாரா பரிணாமஹ வர்த்தவ்யஹ. ததர்த்தம் காதன சக்தி, இது அத்வைதத்திலையும் இருக்கு. தத்ர என்ன வித்தியாசம்னா அத்வைதத்தில் இருக்கிற அந்த மாயா சக்தின்றது மித்யாபூத பிரபஞ்சத்தை காண்பிக்கக்கூடிய சக்தி. இதம் ததா நாஸ்தி. பிரபஞ்சசிய மித்யாத்வம் அத்வைத மதத்துல விசேஷமா இருக்கு, இங்க அது ஒத்துக்கிறது இல்ல. சத்தியத்துவத்தை ஒத்துண்டு பரிணாமம் ஏதோ இருக்கட்டும், பரிணமிக்கிறதுக்கு ஒரு காரணம் வேணும். பரமாத்மா ஸ்வயமேவ ஸ்வரூபம் பரிணமயதி இது ஆத்மனா பரிணாமா அப்படியே ஒத்துக்க முடியாது இல்லையா, அது யோசிக்கவே முடியாது. ஆத்மா பரிணமத்தை இது சகல ஜட பிரபஞ்சாச்சாரியனா ஆத்மனா பரிணாமா, அது ஒரு சாஸ்திரம் படிச்சவனுக்கு மனசுல வருமா, தரவே வராது இல்லையா. ஆத்மா ஆத்மா பரிணமத்தை எப்படி ஒரு மண்ணு பானையா மாறுற மாதிரி பிரபஞ்சாக்காரியனா ஆத்மா சரி, பரமாத்மா பரிணாமத்தையும் சரியா இருக்காது. அது ஒரு சக்தி ஒத்துருக்கா, சக்தி துவாரா சா சக்தி கீதிருஷி இத்தியுக்தே சிச்சக்தி சித்ரூபா சக்தி அது கூட பிரகாசிக்கக்கூடிய சக்தி அந்த அது பரம பிரகிருதி ரூபா தாவது தூரம் ஜாதம். இதான் யோஜயது ஸ்வயமே அர்த்தம் வதத்து.
2: நிகில ஜெகத் சர்வம் ஜெகத்
0: அண்டா அண்டம் அண்டா இல்ல அண்டம் பிரம்மாண்டம் சொல்றது இல்லையா, புத்புதம் மாதிரி பரமாத்மனி ஒரு புத்புதம் மாதிரி அது பரமாத்மன துச்சத்துவம் பிரதர்சயது. புத்புதம் தெரியாதா, ஒரே அர்த்தத்துல நிறைய பதங்கள் பிரயோஜனிருக்காரு
2: தோன்றதும்.
0: அது இவரும் வியாக்கியானம் பண்ணல, அது அது அப்படியே எடுத்துட்டு சகல பிரபஞ்ச பரிணாமினி பரமேஸ்வரஸ்ய சிச்சக்தி இது அவ்வளவுதான் தாத்பரியம். அஸ்து பதார்த்தான் பதார்த்தாக கதாச்சித் ஈஷத் சமானாக திருஷ்யந்தே அர்த்தாக வக்தவியா தாவது. நிகுரும்ப ஜலதி சமா ஜலதிஸ்தானியா தஸ்ய நிகுரும்பஸ்ய ஜலதிரிவ ஜலதி ஜலதிஹின சமுத்ரா கிம் பிரதி ஜலதி உத்புதஸ்ய ஜலதிர் யதா தத்வத் இயம் சிச்சக்தி வர்த்ததே. அது இந்த பிரபஞ்சமானது ஒரு புத்புதம் மாதிரி, அந்த புத்புதம் பிரதி சமுத்திரா யதா எப்படி இருக்குமோ, எவ்வளவு எவ்வளவு கம்பீரமா இருக்குமோ, புத்புதம் எவ்வளவு துச்சமா இருக்குமோ, அந்த புத்புதத்துக்கும் சமுத்திரத்துக்கும் இருக்கிற சம்பந்தம் மாதிரி இந்த பிரபஞ்சத்துக்கும் இந்த சக்திக்கும் சம்பந்தம். அப்போ சக்தி எப்பேற்பட்டது, பிரபஞ்சம் எப்பேற்பட்டது யோசிக்கணும். அந்த ரூபகத்தினால புத்புதம் மாதிரி இருக்கு பிரபஞ்சம், இந்த சக்தி என்றது ஜலதி மாதிரி இருக்கு. ஜலதி தானே அந்த புத்புதமா தெரியறது, ஒரு இடத்துல கொஞ்சம் இப்படி தெரியறது. அது தமிழ்ல என்ன வார்த்தை, நுரைன்னு சொல்லுவாங்க, நுரை அதான் அந்த மாதிரி இருக்குன்னு காண்பிக்கிறதுக்கு அப்படி எழுதியிருக்காரு. ஜலதி ஸ்தானியா பரம பிரகிருதி ரூபா பரமசக்தி பரப்பிரகிருதி ரூபா பரமசக்தி சிதம்பரம் உச்சதே. அதுக்கு சிதம்பரம் ஒரு வார்த்தை தோஜயம் சக்கியதே. சித்து ஜானம் தானே, अम्बरम् इत्यस्य आकाशस्य पर्यायपदं तत् अम्बरशब्दस्य अर्थद्वयम् एकं तु वस्त्रम् इति अन्यत् आकाशः आकाशः इति अत्र आकाशशब्दः श्रुतौ एव आगतः तत्पर्यायतया चिदम्बरम् इत्युच्यते तावदेव अत्र वस्त्रम् इति विवक्षा नास्ति तत्स्वरूपं
1: ब्रह्म ब्रह्माकाशशरीरम्
0: अन्ध परमप्रकृतिरूपा या चिच्छक्तिः तत्स्वरूपः परमात्मा इति कृत्वा आकाशशरीरम् इत्युच्यते तत्स्वरूपं न धर्मधर्मिभावम् इल्लेन सुलकूडादु धर्मधर्मिभावत्तोडे इरुक्कु
1: परप्रकृतित्वं चिदाकाशस्य सर्वाणिह वा इमानि
0: इदानीं चिदाकाशः परप्रकृतिः इत्युक्तं परप्रकृतिः मूलप्रकृतिः इत्युक्तं किल साङ्ख्यमते सा स्वतन्त्रा वर्तते वेदान्तमते सा स्वतन्त्रा नास्ति ईश्वराधीना वर्तते ब्रह्माधीना वर्तते परमेश्वराधीना वर्तते साङ्ख्यमते तु स्वतन्त्रा परमेश्वरनेय ஒத்துக்கிறதில்ல அதனால பெரிய வித்தியாசம் இது பரமேஸ்வர சக்தின்னு சொல்றது இல்ல சாங்கிய மதத்துல சுதந்திர பதார்த்தான்னு ஒத்துன்றது அந்த ஒரு இடத்துல தான் சாங்கியால நம்ம கண்டனம் பண்றோம்
1: சர்வாணிகவா இமானி பூதான் ஆகாசாத்தேவ சமுத்பத்தியந்தே ஆகாசம் பிரத்யஸ்தம் யந்தி
0: பிரத்யஸ்தம் யந்தி ஆகாசம் பிரதி அஸ்தம் யந்தி இது ஒரு ஸ்ருதி இன்னொரு ஸ்ருதி ஆகாசோஹ வை நாம நாம ரூபயோர் நிர்வகித தே எதந்தரா தத் பிரம்மா இத்தியாதி ஸ்ருதி சித்தம் அது ரெண்டு ஸ்ருதி ரெண்டு இடத்துல இருக்கிறது இப்ப பர இந்த பரமே ஜெகத்காரணத்துவம் பிரம்மணா எதா உச்சதே தானியம் தாதிருஷ சிச்சக்தி பிரதிபாதக சப்தேன உச்சதே பிரம்ம பரமாத்மா உச்சதே இது ததர்த்தம் சுவாரஸ்யம் பிரதர்ஷயந்தி பரமாத்மாவை ஜெகத்காரணமா சொல்லக்கூடிய இடத்துல சிச்சக்தி பிராதான்யேன பரமாத்மா உச்சதே ஏன்னா அது தானே பரிணமிக்கக்கூடிய பிரபஞ்சாகாரண பரிணமமான சக்தி சாயவகம் அதனால் அந்த ஆகாஷ பதத்தை உபயோகப்படுத்துறார் ஸ்ருதி ஆகாஷ சர்வாணி ஹவா இமானி பூதானி ஆகாஷாதேவ சமுத்பத்தியந்தே இதை பசியது அஸ்மாக்கம் சங்கா பவதி பரமாத்மன சகாஷாத் சமுத்பத்தியந்தே வா ஆகாஷாத் சமுத்பத்தியந்தே வா இத்யுக்தே பரமாத்மன சகாஷாதேவ பரந்து ஆகாஷ பதம் கிமர்த்தம் பிரயுக்தம் சிச்சக்தி விசிஷ்ட பரமாத்மன சகாஷாத் இது பிரதர்ஷயது ஆகாஷப்தேன சாட்சாத் சிச்சக்தி உச்சதே தாதுஷ சிச்சக்தி பரமாத்மா அபேட்சையா அந்ய கோபி பதார்த்தோ ந தேவதத்தஸ்ய சக்தி தேவதத்தா அபேட்சையா அந்யா பவதி வா தத்வத் சிச்சக்தி விசிஷ்ட ரூபேண பரமாத்மா பிரதர்ஷனியா இது கிருத்வா ஸ்ருத்யா ஆகாஷபத பிரயோக க்ரியதே ததர்த்தம் உதாரணம் உக்தம் சர்வாணி ஹவா இமானி பூதானி ஆகாஷாதேவ சமுத்பத்யந்தே ஆகாஷம் பிரதி அஸ்தம்யந்தி அஸ்தம்யந்தினா பிரளயம் பிராப்னோதி प्राप्नुवन्ति भूतानि इति एका श्रुति अन्या श्रुति आकाशोह वै पठतु
1: नाम नाम रूपयोः निर्वहितः
0: आकाशोह वै नाम नाम रूपयोः निर्वहितः अत्र एकं नामपदं त्यक्तं मुद्रणकाले आकाशोह वै नाम नाम रूपयोः निर्वहितः नाम रूपात्मकः अयं प्रपञ्चः शब्दार्थमय रूपं न अर्थः नाम न शब्द நாமரூபே வியாகரவாணி இந்த வார்த்தை எல்லா இடத்துலயும் வரும் இதெல்லாம் யாருக்குமே அந்த விஷயத்துல அபிப்பிராய பேதம் இல்லை நாமரூபாத்மகா இல்லையா சப்தார்த்தமயா அதா தஸ்ய நிர்வகிதா கர்த்தா ஆகாஷா இது வததி இத்யாதி ஸ்ருதி சித்தம் இப்ப அது விளக்கம் கொடுத்திருக்காரு பரமாத்மா இது குற்றச்சி ஞாயதே ஆகாஷா இது அந்நத்திர ஞாயதே பிராணா இது ஒன்றும் பயப்பட வேண்டாம் எல்லாமே ஒரே பதார்த்தத்தை பல ரூபத்துல சொல்றது சிச்சக்தி விசிஷ்ட ரூபேண இதா பரமாத்மா வர்த்தவியா ததா ஆகாஷபத பிரயோகா வர்த்ததே இது
2: இதானிம் பரபிரம்மணா ஜெகத் காரணத்துவம் அங்கீகிருத்ய கொச்சித் ஸ்தலே ஆகாஷஸ்ய காரணத்துவம் திருஷ்யதே தத் கதம் சங்கச்சதே இதி
0: குருஷ்ட்வா இத்யஸ்ய சமாதானம் தத்தம் சமாதானம் இது உபன்யாசம் மாதிரி சொல்றார் ஆனா அது நடுவுல பிரஷ்ன சமாதானங்கள் வந்துட்டே இருக்கும் இப்ப ஸ்ருதேர் அர்த்தம் வர்ணயந்திதே பரந்து ஸ்ருத்யர்த்த வர்ணனம் முகேன தஸ்ய சமாதானம் அபி ஆகதம்
3: ஓம் நமசிவாய் You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.